நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 4ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 5:55. இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: மதிக்காதவன் பின்னே ஒருவன் மானங்கெட்டு திரிந்து வாழ்வு பெறுகிறான் என்பதை விட அப்போதே அவன் இறந்து போனான் என கூறப்படுவது நல்லது. குறள் எண் 967, அதிகாரம் மானம்.
1: ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் நன்னிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று.
0: மதிக்காதவன் பின்னே ஒருவன் மானங்கெட்டு திரிந்து வாழ்வு பெறுகிறான் என்பதை விட அப்போதே அவன் இறந்து போனான் என கூறப்படுவது நல்லது. குறள் எண் 967, அதிகாரம் மானம்.
2: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம். குறள் முதமாக

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 5:57. நிகழ்ச்சி நிரல் எமது சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், அதனைத் தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 1

ஒன்பது மணி வரை புத்தம் புது காலை. முதலில் சுழல் விளக்கு. பிரதமர் நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால நிர்வாக தலைமைத்துவம் ஒரு பார்வை. என் ஹேமாவதி அவர்கள் எழுதிய செய்தி கட்டுரை இடம்பெற கேட்கலாம். எழுபத்திற்கு தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 14 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். அதனைத் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:00-8:30 திரைகானம். 9:00 அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து முத்துச்சிதறல் கேட்கலாம். 11:00 இளைய பாரதம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டாக்டர் வி கீதப்பிரியா அவர்கள். பங்கு பெறுவோர் வி தீபிகா, டி அக்ஷரா, எஸ் எலிசபெத், சிஎம் ரேவதி, ஆர் ஐஸ்வர்யா, ஏ பிரணவா, எஸ் சஞ்சனா, எஸ் ஹேமவர்ஷினி, ஏ திலக்ஷனா ஆகியோர். அதனைத் தொடர்ந்து கீதாமிரதம் நிறைவு பகுதி ஸ்லோகங்கள் சொல்பவர் கே பார்கவராம், விளக்கம் சொல்பவர் வி சாய் ஸ்வரூப். தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் பாட்டு இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திர தனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் உரை சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலை குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:05-9:15 திரைகானம். 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சியின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். இதில் உறுப்பு தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 10:00 அகில பாரத இசை லயவின்யாசம் வழங்குவோர் வித்வான் கே சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்கம். வித்வான் சின்ன வெங்கட சுப்பையா அவர்கள் தவில். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில்

இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு ஆகும். இனி 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று காலை 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெறும். ஒரு மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை முதல் பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி 100.1 எஃப்எம் கோல்டில் முற்பகல் 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் ரசகுலிகளோ பழைய தெலுங்கு திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 ஸ்ரீ போதேந்திரால் சரித்திரம் இசைப்பேருரை நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி. 5 மணிக்கு அரங்கிசையில் கே பி நந்தினி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். 8:10 கணவன் காணல் நீரானால் நாடகம் எழுதியவர் மேகலா சித்திரவேல் அவர்கள், நடிப்பு வெட்டவராயன், புஷ்பாஞ்சலி, எல் விஜயா, எஸ் எஸ் சுந்தரராஜன், ஏ பி சுப்பையா, தஞ்சை வெங்கட், ஆர் சரவணகுமார் ஆகியோர். அமைப்பு எம் கே சத்யஸ்ரீ. 9:30 தேசிய அறிவியல் 7, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: present their foreign policy priorities and engage on key global developments. External Affairs Minister S. Jaishankar has raised concerns over repeated attacks on commercial shipping and seafarers in the Gulf, Red Sea and Black Sea, saying that the attacks were no longer exceptional occurrences. Dr. Jaishankar was addressing the inaugural meeting of the Group of Friends on Safety and Security of Shipping and Seafarers during the 81st session of the United Nations General Assembly in New York. The External Affairs Minister announced a new initiative by India and Liberia together to draw greater attention to the safety and security of ships and seafarers. He said India, a source of seafarers, and Liberia, the world's largest shipping registry, have joined hands to strengthen maritime safety and security. The initiative aims to establish a consultative framework to enhance maritime security and ensure that key stakeholders have a greater voice in discussions on this sector. The Office of the Chief Electoral Officer, CEO Delhi, has directed all the district election offices to organize special camps for enrollment of young electors at colleges, universities and other educational institutions across Delhi on 29th and 30th of this month as part of the Special Intensive Revision 2026. Students between age 18 to 25 eligible for registration will be assisted by BLOs to fill forms 6 for inclusion in the electoral rolls. Prime Minister Narendra Modi has congratulated Gulveer Singh on winning the silver medal in the men's 10,000 meter event at the Asian Games in Aichi, Nagoya, noting that he continues to make the country proud on the podium following his bronze earlier in the competition. The Prime Minister lauded his fine performance and stated that his perseverance and progress will inspire young distant runners across India. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.
3: நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் வாழ்வில் முன்னேறவே விரும்புகிறோம். ஆனால் இயல்பாகவே நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது. நாம் செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயணிக்க துவங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும். வாழ்வில் நமது உழைப்பு மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் விருப்பமான ஒரு பணியினில் நாம் ஈடுபடலாம். எப்போதும் நமக்கு முன்னால் நிறைய நேரம் உள்ளது என்பதை உணர்ந்து வினையாற்றுவது மிகவும் நல்லது. எதையும் செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செயலாற்றுவது ஒரு தவறே அல்ல. சோம்பல் என்னும் சொல் மந்தம், சோர்வு, சுணக்கம், நெடுநீர், மடி என்றெல்லாம் கூட அழைக்கப்படுவதுண்டு. மந்தம் நம் செயலில் வேகம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சோர்வு உடல் அல்லது மன ரீதியான செயல்திறன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சுணக்கம் ஒரு செயலை செய்ய தயங்குவது அல்லது தாமதப்படுத்துவது. நெடுநீர் அதிக நேரம் தூங்குதல் அல்லது ஓய்வெடுத்தல். மடி சோம்பலுடன் தொடர்புடைய ஒரு சொல். உடல் ரீதியான செயல் ரீதியான குறைவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சோம்பல் என்ற சொல்லின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. எந்த வேலையையும் செய்யாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழிப்பவர்களே சோம்பேறிகள் ஆவார்கள். இவர்கள் தனக்கான வேலைகளை கூட மற்றவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்களே. எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழித்து சொகுசு வாழ்க்கையை விரும்பவர்களாக சோம்பேறிகள் இருப்பார்கள். அதிலும் கனவு காண்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். நம் ஆற்றலை மழுங்கடைய செய்யும் செயலை சோம்பேறித்தனம் எனப்படுகிறது. இதை ஒரு வியாதியாக கருத முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க சில எளிய வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளே பதிந்துள்ள எல்லையில்லா

0: ஆற்றலை நாம் புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தலாம். இம்மாதிரியான நேரத்தில் நமக்கு பிடித்தமான மாற்று செயல்களை சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம் ஆற்றல் மேம்படும். சோம்பி திரியல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழியாகும். இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காதே என்பதே ஆகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து பயனுள்ள செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த செயலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் பயன் தராத செயல்களில் நேரத்தை செலவிடுவதும் தவறு. உழைத்து முன்னேற வேண்டும். நமது சோம்பேறித்தனத்தால் நமது வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்பதுதான் இதன் முக்கிய நீதியாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில் ஊழையும் உப்பக்கும் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்கிறார். சோர்வு இல்லாமல், தளராமல், இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கிறது. ஒரு கடினமான இலக்கை அடைய தோல்வி பயமின்றி சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பவர்கள் அந்த விதியை வென்றி வெற்றியடைவார்கள். எனவே இனியாவது சோம்பல் வழி மறப்போம். உழைப்பின் வாரா உயர்வுகள் இல்லை என்பதை உணர்வோம். வாழ்வில் உயர்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் திகழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷவாணி இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது. வழிபாட்டிற்கான நேரம். முதலில் மகாநதி சோபனா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 9 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்க கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அயர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். இடைவெளி, அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிறு 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல். சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும். அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல். இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முறைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, ஆனால் நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாய

0: விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
1: மழை காலத்துல சம்பா பயிரில் நோய் தாக்கம் காணப்படும், நோயானது கட்டுப்படுத்துவதற்கு களைகளை கட்டுப்படுத்த வேண்டும், விதையை நேர்த்தி செய்ய வேண்டும், நோய் எளிதில் இலக்காகும் ரகங்களை தவிர்ப்பது நல்லது.
0: மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
2: பருவமழைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடியோ விதை பந்துகளை விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது முளைச்சு பலன்களுக்கு கூடியதாக இருக்கு.
0: விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள், முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டுக்கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும்.

0: பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் இப்பொழுது 6:45 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ

0: வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நலவாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2ஆம் தேதி நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப்பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேரு

0: நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த மூன்று கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள்

0: சூழல் அறிவோம்.
1: இயற்கை ஆர்வலர்கள் தற்போது ஊதா நிறத்தில் கம்பளம் விரிக்கப்பட்ட யூகே மழைக்காடுகளைப் போலவே அரிதான ஒரு நிலப்பரப்பை கண்டு மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். ஊதா மற்றும் இளம் சிவப்பு நிறங்களின் பரந்த கம்பளத்தை உருவாக்கி தெற்கு டவுன்ஸ் தேசிய பூங்காவில் ஆகஸ்ட் மாத இறுதியில் மற்றும் செப்டம்பர் தொடக்கத்தில் பார்வையாளர்களின் கண்களுக்கும் மனதிற்கும் விருந்தளித்து வருகிறது ஹீத்தர் பூக்கள். இது 2016 முதல் எடுக்கப்படும் ஒரு முக்கிய முயற்சியாகும். அங்கு எஞ்சியிருக்கும் ஹீட்லேண்டை மீண்டும் உருவாக்க, மீண்டும் இணைக்க மற்றும் மீட்டெடுக்க சவுத் டவுன்ஸ் தேசிய பூங்கா ஆணையத்தின் தலைமையிலான 11 அமைப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டன. இப்போது 5 திட்டத்தின் பலனாக இது அழிவிலிருந்து வாழ்விடத்தை மீட்டெடுக்க உதவியுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித தலையீட்டால் ஹீத்லேண்ட்ஸ் அழிவை சந்தித்து வந்தது. ஆயினும் கூட சில அரிய மற்றும் அழிந்து வரும் இனங்களுக்கு இவ்விடம் தாயகமாக இருந்து வந்தது. இருப்பினும் ஹீத்லேண்ட் தேசிய பூங்காவின் 1% பகுதியை மட்டுமே உள்ளடக்கியது. இவை பெரும்பாலும் சிறிய தீவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தொடர் முயற்சிகள் தற்காலிகமாக பலனளித்துள்ளன. 23,825 ஹெக்டேர் நிலப்பரப்பு பாதுகாத்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. வாழ்விடத்தின் சூழல் நிலையை மீட்டெடுப்பதில் இந்த முயற்சி குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என ஒரு அறிவியல் மதிப்பீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நைஜார் மற்றும் நீல வண்ணத்து பூச்சிகள் போன்ற பல அரிய இனங்கள் செழித்து வளர்வதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்படத் தொடங்கியுள்ளன. இது குறித்து நாளை மேலும் தெரிந்து கொள்வோம். சூழல் அறிவோம் பகுதியில் எம் லலிதா அவர்கள் எழுதிய தகவல்கள் அறிந்தோம்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
1: இனி வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 64%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். வானிலை கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி.
1: ஆகாசவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால நிர்வாக தலைமைத்துவம் ஒரு பார்வை. எழுதியவர் ஹென் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: இந்தியாவின் கடந்த கால் நூற்றாண்டு வரலாறு பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படும் அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் வளர்ச்சியிலும் பின்தங்கியிருந்த தேசம் தொலைநோக்கு பார்வையுடைய எளிய மக்களின் வாழ்வின்பால் அக்கறையுடைய, எதற்கும் அஞ்சாமல் தேசத்தின் நலனுக்காக களத்தில் நிற்கும் துணிவுடைய ஒரு தலைவனுக்காக காத்திருந்த போதுதான் அந்த மனிதரின் வருகை நிகழ்ந்தது. அவர் நிர்வாகத்தில் கால் வைத்த அந்த நாளிலிருந்து அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா உலக தலைமை வகிக்கும் வல்லமையை பெற்றது. உலக பொருளாதாரத்தின் பெரும் பங்களிப்பை வழங்கும் ஆகப்பெரிய தேசமாக வளர்ந்து நின்றது. இந்திய பெருநிலத்தின் நம்பிக்கையாக உதித்த அந்த பெருமித மனிதர்தான் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசியல் பயணம் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நீண்ட நெடிய பாதையை கொண்டது. ஆனால் அவர் அரசு நிர்வாக பொறுப்புக்கு வந்து 25 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. RSS இயக்கத்தில் சாதாரண தொண்டராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பிறகு கட்சியில் இணைந்து தீவிரமாக சமூக பணியாற்றினார். 2001 ஆம் ஆண்டு குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பம் பெரும் பேரழிவை ஏற்படுத்தியது. அப்போது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளில் தன்னை தீவிரமாக அர்ப்பணித்துக் கொண்டார். 2001 ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தனது 51வது வயதில் குஜராத் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அப்போது தொடங்கிய அவரது அரசு நிர்வாக பயணம் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. நிலநடுக்கம், பெருவெள்ளம், புயல், வறட்சி என தொடர்ந்து இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட குஜராத் மாநிலத்தை அடுத்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக மாற்றி காட்டினார் திரு நரேந்திர மோடி. தொழில், கட்டமைப்பு, மின்சாரம், வேளாண்மை, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் திரு நரேந்திர மோடியின் நிர்வாக பாணியை தேசிய அளவில் கவனிக்க செய்தன. குஜராத் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் அந்த மாநிலத்தின் முகத்தையே மாற்றின. மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. குஜராத் மாடல் இந்தியாவெங்கும் கூர்ந்து கவனிக்க வைத்தது. மாற்றத்திற்காக காத்திருந்த தேசம் தனக்கான தலைவரை தரித்துக் கொண்டது. 2014 மே 26ஆம் தேதி திரு நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார். இது மிக பெரும் வரலாற்று நிகழ்வாக அமைந்தது. சோர்ந்து கிடந்த தேசம் கிளர்ந்து எழுந்தது. வேரிலிருந்து விழுதுகள் வரைக்குமான சீர்திருத்த பணிகளை தம் முதலாம் ஆட்சி காலத்திலேயே தொடங்கினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அதன் நல் விளைவுகளை இந்த 12 ஆண்டுகளில் தேசம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். வங்கி கணக்கு இல்லாத மக்களை வங்கி அமைப்புக்குள் கொண்டு வருவது, சேமிப்பு, காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற நிதி சேவைகளை அணுகச் செய்வதோடு மக்கள் நலத்திட்டங்களின் பலன்களை நேரடியாக மக்களின் வங்கி கணக்குக்கே கொண்டு செல்வது இத்திட்டத்தின் நோக்கம். 2026 செப்டம்பர் 16ஆம் தேதி

நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் 59 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன. இதில் 33 கோடி கணக்குகள் பெண்களுக்கானவை. 46 கோடியே 10 லட்சம் கணக்குகள் கிராமப்புற சிறு நகர்ப்புற பகுதிகளில் உள்ளன. உண்மையில் இது மகத்தான சாதனை. இத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகும் கூட இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிப்பது பெரும் சுகாதார பிரச்சினையாக இருந்தது. இதை குறைத்து வீடுகளுக்கு கழிப்பறை வசதியை ஏற்படுத்துவதையும் தூய்மை குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதையும் இலக்காக கொண்ட தூய்மை இந்தியா இயக்கம் மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கியுள்ளது. இந்த இயக்கத்தின் மூலம் 12 கோடிக்கும் மேற்பட்ட தனிநபர் வீட்டு கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களில் பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பை வழங்கி பாரம்பரிய திட எரிபொருட்களால் ஏற்படும் புகை வெளிப்பாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் உஜ்வாலா திட்டம் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன் பெறுவதில் உள்ள சிரமங்களை குறைத்து பிணையில்லா சிறு கடன்களை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் முத்ரா திட்டம், மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கும் திட்டம், ஏழை மற்றும் வீடற்ற குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிரந்தர வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கான பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஆயுஷ்மான் பாரத், அரசு சேவைகளை இணையம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் பொதுமக்களுக்கு எளிதாக கொண்டு செல்வது, டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது போன்ற நோக்கங்களுடன் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா, இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிப்பது, வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது, தொழில் மற்றும் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்குவது ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் என முதல் முறை பிரதமராக பொறுப்பேற்ற காலத்திலேயே ஆகச் சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அந்த திட்டங்கள் எல்லாம் இன்று நாட்டின் அடிப்படை கட்டுமானத்தின் தன்மையே மாற்றியுள்ளன. 2019 இரண்டாம் முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற திரு நரேந்திர மோடி அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த திட்டங்களும் மிக முக்கியமானவை. கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட ஜல்ஜீவன் இயக்கம் கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களின் தாகத்தை தீர்த்தது. 2019 வெறும் 3 கோடியே 23 லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு மட்டுமே குழாய் வழி குடிநீர் இணைப்பு இருந்த நிலையில் 2026 அந்த எண்ணிக்கை சுமார் 15 கோடியே 9 லட்சமாக உயர்ந்து 82% அதிகமான கிராமப்புற வீடுகளை சென்றடைந்துள்ளது. தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தும் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கான பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஏழை மற்றும் தேவையுள்ள குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குவதற்கான திட்டம், கோவிட் கால பொருளாதார பாதிப்பை சமாளிக்கவும் உள்நாட்டு உற்பத்தி, சிறு மற்றும் குறு தொழில்கள், வேலைவாய்ப்பு, உள்நாட்டு விநியோக சங்கிலி ஆகியவற்றை வலுப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட சுயசார்பு இந்தியா இயக்கம், கோவிட் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா சிறு கடன் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம், கோவிட் காரணமாக நகரங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 2வது ஆட்சிக் காலத்தில் உருவாக்கிய திட்டங்கள் எளிய மக்களின் வாழ்க்கையில் மிகச்சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தின. உலகத்தை அச்சுறுத்தி முடக்கி போட்ட கோவிட் பெருந்துயரை இந்தியா தீரமுடன் எதிர்கொள்ள பிரதமர் அளித்த உத்வேகம் முக்கிய காரணமாக இருந்தது. தடுப்பூசி உருவாக்கும் பணியை விரைவுபடுத்தி உலகை அந்த பேரிடரிலிருந்து மீட்கவும் பிரதமர் எடுத்த முனைப்பு வெற்றி பெற்றது. 2024 ஜூன் 9ஆம் தேதி 3வது முறையாக இந்திய பிரதமராக திரு நரேந்திர மோடியை ஆட்சியில் அமர்த்தினார்கள் மக்கள். சர்வதேச அளவில் பெரும் பதற்றங்கள், சவால்கள் நிறைந்த சூழலில் பிரதமர் பொறுப்பில் அமர்ந்த திரு நரேந்திர மோடி மேலும் பல திட்டங்களை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தார். 1 கோடி வீடுகளில் சோலார் பேனல் பொருத்தும் வகையில் இல்லந்தோறும் சூரிய சக்தி, விவசாயிகளுக்கான சூரிய சக்தி திட்டம், மின்சார வாகனங்களின் பயன்பாட்டையும் உற்பத்தியையும் ஊக்குவிக்கும் வகையிலான திட்டம், பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் கிராமங்களின் சமூக மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையிலான திட்டம், இளைஞர்களை நிறுவனங்களுடன் இணைத்து வேலைவாய்ப்புக்கு தேவையான நடைமுறை அனுபவத்தை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் என இந்த ஆட்சிக் காலத்திலும் முத்திரை பதிக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்தார் பிரதமர். தேசத்தின் மொத்த குடிமக்களையும் மனதில் கொண்டு வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டியதோடு இந்தியாவின் தலைமைத்துவத்திற்கும் அடையாளமாக மாறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: நூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார். சர்வதேச அளவில் 20 நாடாளுமன்றங்களில் உரையாற்றியிருக்கிறார். இந்தியாவின் நீண்ட காலம் தொடர்ந்து பதவி வகித்த ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையும் திரு நரேந்திர மோடிக்கு உண்டு. குஜராத் முதலமைச்சராக நீண்ட காலம் பணியாற்றியவர், தொடர்ந்து 3 முறை இந்திய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர், ஐநாவின் சாம்பியன் ஆப் தி எர்த் விருது பெற்றவர், G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை திறம்பட ஏற்று நடத்தியவர், சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் முக்கிய பங்கு வகிப்பவர், பிரிக்ஸ் நாடுகளின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று வல்லரசு நாடுகளை ஒருங்கிணைத்தவர், ஆபரேஷன் சிந்தூர் மூலம் எதிரியை நடுங்கச் செய்தவர் என நமது பிரதமர் மீதான பெருமிதங்கள் உயர்ந்து கொண்டே போகின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு இலக்கோடு தேசத்தை வழிநடத்தும் நமது பிரதமரின் 25 ஆண்டுகால நிர்வாக பணிக்காலத்திற்காக இந்தியர்கள் பெருமகிழ்வோடு தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால நிர்வாக தலைமைத்துவம் ஒரு பார்வை. எழுதியவர் ஹென் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:10. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தமிழமுதம்.
1: தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும் அப்படின்றதுதான் நம்முடைய பெரியவர்களிலிருந்து பக்தி இலக்கியத்திலிருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாசகம். ஆனால் எல்லார் மேலேயும் அன்பு காட்ட முடியுதா? அப்படி அன்பு இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அந்த வாழ்க்கையில் ஆனந்தமே இருக்காது. அன்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கை ஆனந்தமயமாக பூத்து குலுங்கும். அந்த அன்புக்குள்ள கடவுள் அப்படின்ற அந்த சிந்தனை சேரும் பொழுது அது பக்தியாக மாறுகின்றது. ஏன் பக்தி அப்படின்ற இடத்துக்கு போகிறோம்? இன்னைக்கு நம்முடைய உற்றார் உறவினர், குடும்ப உறுப்பினர்கள், வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லார் மேலேயும் நம்ம அன்பு வைக்கிறோம். ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அந்த இழப்பை நம்மளால் தாங்கிக்கவே முடியல. அதுக்காக கடவுள் பக்தி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. கடவுள் மீதான அன்பு. கடவுள் என்பது நிரந்தரமானது, பரம்பொருளுக்கு அழிவே இல்லை. அதனால் உங்களுடைய அன்பு அப்படியான ஒரு பரம்பொருளின் மீது பரவட்டும் அப்படின்னு பக்தி இலக்கியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்படி பக்தி செஞ்சதுக்கு அப்புறமா கூட ஆண்டாளுக்கு வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய கவலை. என்ன கவலை? நான் பரம்பொருளாக இருக்கக்கூடிய கண்ணன் மீதே காதல் வைத்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காதல் கைகூடவில்லையே, ஆனாலும் அந்த கண்ணன் வந்து என்னை சேரவில்லையே, ஆனாலும் அந்த கண்ணனோடு என்னுடைய வாழ்க்கை கலக்கவில்லையே அப்படின்றதான் ஆண்டாளினுடைய வருத்தம். இந்த வருத்தத்துக்கு என்ன தீர்வு? நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னா நம்ம அடுத்தவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் யார்கிட்ட போய் பகிர்ந்துப்பா? அவள் பகிர்ந்து கொண்டது தான் நமக்கு இன்னைக்கு பாடலாக கிடைச்சிருக்கு. அந்த பாடலைத்தான் நாச்சியார் திருமொழி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அப்போது ஆனந்தம் என்பது அன்பின் அடிப்படையாக கிடைக்கின்றது. அந்த அன்புக்குள்ள கடவுள் உணர்வு அப்படின்றது கலக்கும் பொழுது அது பக்தியாக பரிணமிக்கின்றது. அந்த பக்தியில் விளைந்த ஒரு பாடலைத்தான் ஆண்டாள் நமக்கு சொல்லுகின்றாள். அவ என்ன பண்ணுறா? தன்னுடைய காதலனை தேடிகிட்டு இருக்கிறாள். எங்கே? ஆயர்பாடின்னு சொல்லலாம், கோகுலம்னு சொல்லலாம், பிருந்தாவனம்னு சொல்லலாம். அப்படியான ஒரு இடத்துல தன்னுடைய காதலனை தேடிகிட்டு இருக்கிறாளாம். அந்த காதலன் எப்படிப்பட்டவன்? அதாவது தொழுவத்தில் பசுமாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதோடு சேர்ந்து இணைஞ்சு வாழக்கூடியவனாக, அந்த பசுக்கள்லாம் தன்னை தொடும்படியாக அல்லது பசுக்களை தான் தொடும்படியாக கிருஷ்ணன் விளையாடிக்கிட்டு இருக்கிறானாம். ஒரு செருக்குடைய ரொம்ப கம்பீரமாக மிடுக்கோடு இருக்கிறானா. யாருடைய தம்பியாக அப்படின்னு கேட்டால் பலராமனுடைய தம்பியாக. இப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படியே அங்கே விளையாடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை இந்த பக்கம் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா

0: அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, பார்த்தமே பார்த்தமே அவன் எப்படிலாம் விளையாடிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டா, பசுக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிட்டு இருந்தான். அப்படி என்ன உதவி? அந்த பசு கூட்டங்களுக்கெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு அதற்கு நீர் ஊட்டி கொண்டு அவன் விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், கன்று குட்டிகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்க தெரியாது அப்படின்னு ஆற்றங்கரை ஓரத்தில் ரெண்டு கைகளை பின்னாடி கட்டிக்கிட்டு கீழே அப்படியே உட்காந்துக்கிட்டு மண்டிட்டு நாக்கால் நக்கி நக்கி அந்த தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னு கன்று குட்டிகளுக்கு சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை ஆண்டாள் இந்த இடத்துல குறிப்பிடுறா. அப்படி இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே, பட்டி மேய்ந்ததோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய் இட்டிருட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே அப்படின்னு இங்கே பார்த்தீங்களான்னு கேட்டவுடனே விருந்தாவனத்தே கண்டோமேன்னு அந்த பாடல் முடிகின்றது.
1: முதம் வழங்கினார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்ஃபால், லாம்ஃபால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலாண்ட் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும், அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங் லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின்

0: அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 மாதங்களுக்கு தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 7 நாள் செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் தெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டுமென்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 403 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளில் இருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட்டு உள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திர பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய

0: ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷவாணி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி புத்தம் புது காலை. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: கட்டிகள் அப்படின்ற ஒன்றை நாம் உறுதி செய்கிறோம், அது என்றைக்குமே நீர்க்கட்டிகள் இருக்கும். அப்போ முதல் குழந்தைக்கு பிரச்சனை வந்தவங்களுக்கு 2வது குழந்தைக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் தான் நீர்க்கட்டிகள் தன்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க எப்பயுமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் உடல் பருமன் வராமல் பார்த்துக்கிடணும்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை வர அதுக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிட்டே போகுது, அவங்க வந்து நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நம்ம குண்டாக இருக்கோம், நமக்கு நீர் கட்டி இருக்குது, அதனால தான் நம்ம குண்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த பிறகு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பன்மடங்கு வெயிட் போட்டுருவாங்க. உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தாமல் நான் ஒரு 60 இருக்கேன் இருந்தேன் டாக்டர்னு வாங்க, இப்போ என்ன வெயிட் இருக்கேன்னா இப்போ நான் 80-85 இருக்கேன்னு வாங்க. ஸோ 25 கிலோ குழந்தை பிறந்த பிறகு அவங்க வெயிட் கெயின் ஆகிருப்பாங்க. அப்போ இப்போ தான் நம்ம பேசிகிட்டே இருந்தோம், உடல் பருமன்றதே ஒரு நெகட்டிவ் கெமிக்கல் எஃபெக்டை ஃபுல் பாடியை பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் மாற்றிப்போம். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தையும் வரத்துக்கு கஷ்டமாக தானே இருக்கும். புரிதல் உணர்தலோடு இருந்து நான் தான் இந்த நீர்க்கட்டியை கண்ட்ரோல் பண்ண போகிறேன், அந்த நீர்க்கட்டி என்னை கண்ட்ரோல் பண்ணாதுன்னு இன்னொரு கேட்டகரி ஆஃப் லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பயப்படவே வேண்டாம். முதல் குழந்தை அற்புதமாக வந்த மாதிரி 2வது குழந்தையும் அற்புதமாக வரும். சி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் தீவிர சிகிச்சை கொடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. எல்லாருமே எடுத்த உடனே ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தொன்று தொட்டு உங்களுடைய குடும்ப நல மருத்துவர் ஃபேமிலி ஃபிசிஷியன் இருப்பாங்க, அவங்க தான் உங்களை 11-12 வயசுக்கு வர காலத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது பேசிக் ஜென்ரல் கைனகாலஜிஸ்ட் மகளிர் நல மருத்துவர்கள் இருக்காங்க. ஸோ பேசிக் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க இவங்கள மாதிரி ஆளுங்கக்கிட்ட போனாலே போதும், குழந்தையின்மைக்கு தீர்வு கிடைக்கும். பட் வரவே வராது, மாத்திரை கண்காணிப்பு இல்லாமல் வரவே வராது. அளவுக்கு அதிகமான உடல் பருமன், எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது, தைராய்டு இருக்குது, சிஸ்டிக் டிசீஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு கருமுட்டை வளர்ச்சிக்கு ஒரு மாத்திரை கொடுத்தா கூட கருமுட்டை வளரவே மாட்டேங்குது, ஊசி போட்டால் கூட கருமுட்டை வளரவே மாட்டேங்குதுன்றவங்க ஃபர்டிலிட்டி சென்டர் போகும்போது அங்கே இருக்கிறவங்களோட அனுபவம் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க பிரச்சனைக்கு அங்கே போகிறது அத்தியாவசியம். பட் குழந்தை இல்லை, இப்போ தான் கல்யாணம் ஆகி 6 மாதம், எனக்கு வயசு 23-24 தான் ஆகுது, ஆனால் பிசிஓடினு சொல்லிட்டாங்க எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே எங்கேயோ ட்ராவல் பண்ணி ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் போகிறது அட்வைசபிளான்னு கேட்டால், கொஞ்சம் காலம்தான் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, உங்களுடைய ரெகுலர் டாக்டரை பார்த்தா என்னன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து உரிய வயதில் திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 26-28 வயசுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரு நல்ல உடலுறவு, நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃபை லீட் பண்ணுறீங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 40-45 டேஸ்

ரிஸ்க் ஒன்ஸ் உங்களுக்கு பிசிஓடி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தப்பான உணவு பழக்கம் இல்லை, தப்பான உறங்குதல் பழக்கம் இல்லை, போதிய உடற்பயிற்சி பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா ஒவ்வொரு இரு ஆண்டுகளில் கட்டாயமாக குழந்தை வரும். ஓர் இரண்டு ஆண்டுகள் தாண்டும் போது, வயது அதிகமாக இருக்கும்போது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம கல்யாணம் பண்ண கணவருக்கும் சிகரெட் ஸ்மோக்கிங், போதிய உயிரணுக்கள் இல்லை, செமன் டெஸ்ட்லலாம் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது நமக்கு கட்டிகள் இருக்குது. மருத்துவரே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஒரு டியூப் சரியான செயல்பாடு இல்லை. அதாவது அளவுக்கு அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் தான் அந்த ஃபோக்கஸ்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். நீங்கள் போகிற டாக்டர்கிட்டயே உங்களுக்கு ஒரு 3 முதல் 6 மாதம் ஆகியும் பலனே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்டிலிட்டி சென்டர் போகிறதுக்கான ஒரு கரெக்டு டைமாக வரும் அது. ஏன்னா நம்ம 3-6 மாதம் சில பேர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக அதே வைத்தியத்தை பண்ணிகிட்ருப்பாங்க, பலனே அது கொடுக்கலன்னு தெரிஞ்சும். 6 மாதம் ஒரு போதிய கால அவகாசம் நமக்கு ஒரு மாற்றம் கொடுக்க இல்லையா.

0: ஃபோக்கஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மருத்துவரை அணுகிறதும் அத்தியாவசியம்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல் கேட்கலாம், ரசிக்கலாம்.
3: ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது. பாரு, இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சான், பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேறு எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம்.
2: இதுவரை தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்தது ராணுவ வீரன் படப்பாடல். உங்கள் கவனத்திற்கு, அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் குறித்த சிற்றுரை.
1: மனிதன் கண்டுபிடித்த ஆயுதங்களில் தன்னையும் தன் நாகரிகத்தையும் ஒரே நாளில் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது அணு ஆயுதம் மட்டுமே. நெருப்பை கண்டறிந்தது முதல் விண்வெளியை தொட்டது வரை அறிவியல் மனித வாழ்வை உயர்த்தியிருக்கிறது. ஆனால் அதே அறிவியல் ஒரு பொத்தானை அழுத்தினால் நகரங்கள் சாம்பலாகும் நிலையையும் உருவாக்கியுள்ளது. இந்த அபாயத்தை உலகுக்கு ஆண்டுதோறும் நினைவூட்டுவதே இன்றைய தினம் கடைபிடிக்கப்படும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தின் நோக்கம். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 2013 இந்த நாளை அறிவித்தது. அணு ஆயுதங்களால் மனித குலத்துக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் குறித்த விழிப்புணர்வையும் கல்வியையும் பரப்பி அவற்றை முற்றிலும் ஒழிப்பதன் அவசியத்தை வலியுறுத்துவதே இதன் இலக்கு. 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் மீது வீசப்பட்ட அணுகுண்டுகள் சில நொடிகளில் லட்சக்கணக்கான உயிர்களை பறித்தன. உடனடி மரணங்களோடு நின்றுவிடவில்லை அந்த துயரம். கதிர்வீச்சு நோய்கள், புற்றுநோய், தலைமுறைகள் தாண்டிய பாதிப்புகள் என பல பத்தாண்டுகள் அது தொடர்ந்தது. அவற்றை தாங்கி உயிர் பிழைத்தவர்கள் இன்று வரை தங்கள் வலியை உலகுக்கு சொல்லி இனி யாருக்கும் இது நேரக்கூடாது என்று வேண்டுகிறார்கள். அன்று வீசப்பட்ட குண்டுகளோடு ஒப்பிட்டால் இன்றைய அணு ஆயுதங்கள் பன்மடங்கு ஆற்றல் வாய்ந்தவை. ஒரு பிராந்திய அணு ஆயுத போர் கூட உலகளாவிய காலநிலை மாற்றத்தையும் உணவு பஞ்ச

0: யுத்தத்தையும் உண்டாக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே அணு ஆயுத போரில் வெற்றி பெறுபவர் என்று யாரும் இருக்க முடியாது. அணு ஆயுதங்கள் தீய நோக்கத்தால் மட்டுமல்ல, பிழையாலும் பேரழிவை கொண்டு வரக்கூடும். செப்டம்பர் 26 என்ற தேதிக்கு இதற்கான ஒரு வரலாற்று சான்றும் உண்டு. 1983 செப்டம்பர் 26 அன்று சோவியத் ஒன்றியத்தின் முன்னெச்சரிக்கை நிலையம் அமெரிக்காவிலிருந்து ஏவுகணைகள் வருவதாக தவறாக காட்டியது. பணியிலிருந்த அதிகாரி ஸ்டானிஸ்லோவ் பெட்ரோவ் அவர்கள் விதிமுறையை மீறி அதை உயர் அதிகாரிகளுக்கு உறுதிப்படுத்தாமல் நிறுத்தினார். அது பின்னர் பொய் எச்சரிக்கை என தெரிய வந்தது. அன்று ஒரு மனிதரின் நிதானம் இல்லாதிருந்தால் இன்றைய உலகம் இருந்திருக்காது. மனித நிதானத்தை நம்பி ஒரு நாகரிகத்தின் உயிரை பணயம் வைப்பது எந்த வகையிலும் பாதுகாப்பு ஆகாது. இந்த ஆண்டு நிலைமை கொஞ்சம் கவலைக்குரியதாக உள்ளது. உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கையிருப்புகளை கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கிடையிலான புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் நடப்பு ஆண்டின் பிப்ரவரி 5 அன்று புதிய ஒப்பந்தம் எதுவுமின்றி காலாவதியானது. 1970களுக்கு பிறகு முதல் முறையாக இரு நாடுகளின் மூலோபாய அணு ஆயுதங்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரம்பு எதுவும் இல்லை. ஆயுத போட்டி மீண்டும் தொடங்கக்கூடும் என்ற அச்சம் இதனால் வலுப்பெற்றுள்ளது. அணு ஆயுத நாடுகள் தங்கள் ஆயுதங்களை புதுப்பிக்க நீண்டகால திட்டங்களுக்கு பெரும் தொகை செலவிடுகின்றன. உலகில் இன்னும் 12,000 மேற்பட்ட அணு ஆயுதங்கள் உள்ளன. 9 நாடுகளை அவற்றை வைத்திருந்தாலும் அவற்றின் விளைவை சுமப்பது முழு உலகமும் தான். இன்று சனிக்கிழமை என்பதால் இந்த தினத்தை நினைவு கூறும் ஐநா பொதுச்சபையின் உயர்நிலை கூட்டம்
1: வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது
0: வரும் 29 அன்று நடைபெறுகிறது. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தின் முதல் மறு ஆய்வு மாநாடு நவம்பர் 30 முதல் டிசம்பர் 4 நடக்க உள்ளது. மேலும் 2,000 மேற்பட்ட அமைப்புகளும் 105 நாடுகளின் முக்கிய பிரமுகர்களும் ஆதரித்த அணு ஒழிப்பு தின வேண்டுகோள் 2045 அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று கோருகிறது. அணு ஆயுதங்களை பராமரிக்கவும் நவீனப்படுத்தவும் உலக நாடுகள் ஆண்டுதோறும் $1,000 கோடி செலவிடுகின்றன. காலநிலை மாற்றம் மற்றும் உண்மையான உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள தேவையான வளங்கள் என்றும் பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களில் முடங்கி கிடக்கின்றன. உண்மையான பாதுகாப்பு என்பது மக்களின் உணவு, சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் ஆகியவற்றில்தான் இருக்கிறது. உலகில் அணு ஆயுதங்கள் இருக்கும் வரை அவை என்றாவது பயன்படுத்தப்படும் அபாயம் இருக்கும் என்பதே இந்த தினம் நமக்கு சொல்லும் செய்தி. அவற்றை ஒழிப்பது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு ஒப்பந்தமும், ஒவ்வொரு உரையாடலும், ஒவ்வொரு விழிப்புணர்வும் அந்த இலக்கை நெருங்கி செல்கின்றன. வருங்கால தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய மிகச்சிறந்த பரிசு அணு ஆயுதங்கள் இல்லாத பாதுகாப்பான உலகமே.
2: இதுவரை அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் குறித்த சிற்றுரை கேட்டோம். ஆக்கமும் குரலும் PC பொன்சந்திரன்.

0: டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் பல்லாண்டு வாழ்க. நேரம் இப்பொழுது 7:46.
1: உங்க டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
4: வேணாம்ப்பா வேணாம்.
5: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியின் திரைகாணத்தில் சித்ரா குரலில் வருவது பொற்காலம் படப்பாடல்.

டி எம் சவுந்தரராஜனின் குரலில் வரும் பாடல் இது. திரைப்படம் தனிப்பிறவி.

வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாட்டு நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர் வானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

பாதை போட்டு உலகை உண்டாய் இணைத்து வைத்த கைகளே, பாரிலுள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

0: உழைப்பே உயர்வு தரும். நேரம் இப்பொழுது 7:55. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி வருவது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள இளவழகன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல், உழைப்பால் உயர முடியும். கடின உழைப்புக்கு ஈடு இணை கிடையாது. இதற்கு நம்ம கிராமப்புற மக்களை உதாரணமாக சொல்லலாம். விவசாயிகள் அவர்களது நிலத்தில் அவர்களே உழைப்பார்கள். சக ஆட்கள் கூட சேர்ந்து உழைப்பை வெளிப்படுத்துவார்கள். அப்ப வேலை செய்பவரும் முதலாளி நம்ம கூட வேலை செய்யறாரு, நாமளும் நல்லபடியா உழைப்பை வெளிப்படுத்தணும்னு நல்லா வேலை செய்வார். வேலை திறன் முழுமையா வெளிப்படும். ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய உற்பத்தி திறன் நல்லா இருக்கும். இதே போல்தான் நேரம் காலம் பார்க்காம உழைப்பவர்கள் நெசவாள நண்பர்கள். அவர்கள் உண்டு, அவர்களது தறி உண்டுன்னு வேலை பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கும் குடும்ப அங்கத்தினர்களின் ஒத்துழைப்பே போதும் அவங்களுக்கு. இல்லைனா சக நெசவாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று அந்த வேலையை முடிப்பாங்க. பண்டமாற்று முறை மாதிரி இவர்களுக்கு வேலை செய்து கொடுத்தவர்களுக்கு அவர்கள் தேவையின் போது இவர் போய் உதவுவார். இந்த நெசவாள நண்பர்கள் காலையிலேயே தங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க.
2: இளவழகன் சார்,
3: நெசவாளர்கள் உழைப்பு பத்தி கடுதாசியில எழுதும் போது ஒரு கதை நினைவுக்கு வருது. இது கதையா நடப்பான்னு ஆராய்வதை விட அதில் இருக்கும் சாராம்சம் முக்கியமானது. அதை எடுத்துக்குவோம் பாருங்க. ஓர் இரவு ஓர் அரசன் நகர்வலம் வந்துட்டு மாறுவேடத்துல வந்துட்டு நேரமானவுடன் பக்கத்தில் இருந்த வீட்டில் தங்குவதற்காக கேட்டிருக்கிறார். அது ஒரு நெசவாளியின் வீடு. தம்மை நாடி வருபவர்களுக்கு உபசரணை செய்வதில் விவசாய சமூகம் நெசவாள சமூகம் சளைத்ததல்ல. சரி, யாரோ ஒருத்தர் வந்துட்டாரேன்னு அவர் அரசர் என்று தெரியாமலேயே அவருக்கு தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். அரசரும் அயர்ந்து தூங்கிவிட்டார். காலையில நெசவாள அன்பர் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவரது இடது கையில ஒரு கயிறு. காலையில் எழுந்த அரசன் நெசவாளியிடம், அதென்ன இடது கையில கயிறுன்னு கேட்டதுக்கு, தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்கு, குழந்தை அழுதால் இந்த கயிறை இழுப்பேன், தொட்டில் ஆடும் என்றார். பக்கத்துல ஒரு நீண்ட குச்சி இருந்தது. அதில் ஒரு கருப்பு துணியும் கட்டப்பட்டிருந்தது. இது எதற்கு என்று அரசன் கேட்க, வெளியே மனைவி தானிய தவசுகளை காய போட்டிருக்காங்க, அதை சாப்பிட வரும் பறவைகளை விரட்ட என்றார் இவர். நெசவாளி அசையும் போது இடுப்புல கட்டியிருந்த மணி அடிச்சது, ஒலி கேட்டது. இதென்ன மணிச்சத்தம்னு அரசன் கேட்க, வீட்டில் ஓர் எலி இருக்கு, அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணி என்றார் நெசவாளி. இவரது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே 4-5 பசங்க நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு அரசன் இவர்கள் யார் என்று கேட்க, நெசவு வேலை செய்யும் போது வாய் சும்மா தானே இருக்கு, அதனால எனக்கு தெரிஞ்ச நல்ல செய்திகளை பாடல்களை இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னார். ஏன் அவங்கள உள்ள கூப்பிடக்கூடாதான்னு மறு கேள்வி கேட்ட அரசனிடம், இல்ல அந்த பசங்க நான் சொல்றத கேட்டுக்கிட்டு அங்க வச்சிருக்கிற மண்ணை காலால குழப்பி கொடுக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன்னு இவர் பதில் சொன்னார்.
2: இளவழகன் சார்,
3: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு நேரத்துல எவ்வளவு வேலை செய்யறாரு பாத்தீங்களா அந்த நெசவாள நண்பர். கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், கை செய்யணும் பாங்க. அதுபோல பல வேலைகளையும் ஒருங்கிணைக்கணும். அப்போதுதான் கூடுதல் லாபம் பலன் பெற முடியும். நெசவு தொழில், விவசாய தொழில்லாம் நமது குலத்தொழில். விட்டுடக்கூடாது, விட்டுட முடியாது, அது தொடரணும். இதற்காகத்தான் அரசாங்கமும் நெசவாளர் ஆரோக்கிய காப்பீட்டு திட்டம், நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு, அகவிலைப்படி உயர்வு, வீட்டு மானியம் அதிகரிப்புன்னு பல அறிவிப்புகள் கொடுத்துருக்கு. இவையெல்லாம் நடைமுறைக்கு வந்து அவர்கள் வாழ்வு வளம் பெறணும். சோம்பேறித்தனத்துக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது. தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம். அதுவே நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தரும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் சரவணன் அவர்கள்.

நேரம் இப்பொழுது 8 மணி. புத்தம் புது காலையில் திரைகானம் கேட்கலாம். புதிய முகம் திரைப்படத்திற்காக சுஜாதா பாடிய பாடல்.

0: unexpected attacks on commercial shipping and seafarers in Gulf, Red Sea and Black Sea. Savan Barwal wins silver medal in men's marathon event at Asian Games in Japan. And D. Gukesh secures India's victory over Germany in ninth round of FIDE Chess Olympiad in Samarkand. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் இப்பொழுது 8:30 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில்

திரை கணத்தில் தொடர்ந்து ஆண்டனி தாசன், சுதர்ஷன் அசோக் குரல்களில் வருவது சிவகுமாரின் சபதம் படப்பாடல்.

0: நேரம் இப்பொழுது 8:45.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் 5 தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: திரைக்கணத்தில் தொடர்ந்து TR சிலம்பரசன், ரோஷினி, தமன் குரல்களில் வருவது ஈஸ்வரன் படல் படப்பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:49.

கேட்ட இனிய பாடல்களுடனும் அரிய தகவல்களுடனும் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. மீண்டும் புத்தம் புது காலை மலரும் நாளை காலை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் பாபநாசம் சிவன் இயற்றிய கிருதிகளை கேட்கலாம். துவக்கமாக ஸ்ரீ காந்தோமா

அரங்கி செய்யில் ஜே வி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாபநாசம் சிவன் இயற்றிய கிருதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இகபரம், ராகம் சிம்ஹேந்திர மத்யமம், ஆதிதாளம்.

இன்றைய அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி.
2: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
3: Far away in the land of the rising sun, the Indian contingent is striving hard to make a billion Indians proud of their outstanding performances. Hello and welcome to the daily Asian Games Aichi Nagoya recap only on Akashwani. My name is Abhinav Punchi. Here are the main headlines of the day. Day 7 of the Asian Games began on a bright note for the Indian contingent in Aichi Nagoya after Suruchi Singh and Kamaljeet claimed India's second gold medal, this one coming in the 10-meter air pistol mixed team event. Just minutes before this, the Indian trio of Neeraj Kumar, APS Tomar and Rudraksh Patil claimed a silver in the 50-meter 3P men's team event. Meanwhile, Manoj Shah and Diya Chitale lost the mixed double semi-finals, thus winning India its first mixed double.

நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: கார்த்திக் ரஞ்சித் குரல்களில் ஒலித்தது திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்பட பாடல்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
3: அக்டோபர் 5 தேதிக்குள்
2: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: முத்துச்சித்திரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நரேஷ் ஐயர் சாதனா சர்க்கம் குரல்களில் ஒலிக்கிறது மைனா திரைப்பட பாடல்.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சினை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதியில 720 கிலோஹெர்ட்ஸ். இளைய பாரதம்

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்துபவர் வே கீத பிரியா, உடன் பங்கேற்பவர்கள் பிரணவா, அக்ஷரா, தீபிகா, எஸ் எலிசபெத், ஐஸ்வர்யா, எஸ் சஞ்சனா, ஹேமவர்ஷினி, சி எம் ரேவதி, ஏ துலக்ஷனா.
1: வணக்கம். ஒரு வாரமா பாதி சென்னையை பத்தி தெரிஞ்சிருக்கோம். போன வினாடி வினாவினுடைய தொடர்ச்சி இந்த வாரம் உங்கள் அலைவரிசையில். போன முறை இருக்கக்கூடிய மதிப்பெண்களை இன்னும் ஒரு தடவை எங்களுடைய மதிப்பீட்டாளர் சொல்லுவார்.
2: குறிஞ்சி அணி 65 மதிப்பெண்கள், முல்லை அணி 50 மதிப்பெண்கள், நெய்தல் அணி 45 மதிப்பெண்கள், மருதம் அணி 25 மதிப்பெண்கள்.
1: எல்லா அணியினருடைய மதிப்பெண்களையும் நினைவுபடுத்தியாச்சு. அடுத்தது முல்லை அணியினருக்கு. ஏசியாலேயே மிகப்பெரிய இரண்டாவது தொழில்நுட்ப பூங்கா இது, லார்ஜஸ்ட் ஐடி பார்க், செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி பார்க்.
2: டைடல் பார்க்
1: இல்ல, எங்க இருக்கு இடம் சொன்னீங்கன்னா கூட ஓகே. இல்ல வாய்ப்பு. மருதமணியினருக்கு
3: ஓஎம்ஆர் ஐடி காம்ப்ளெக்ஸ்,
1: ஆனா அது பதில் இல்ல. நெய்தல் அணி
4: சிறுசேரி.
1: சிறுசேரி என்பது சரியான விடை. நெய்தல் அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்தது மருதமணியினருக்கான கேள்வி, உடற்கல்வி, உடல்

0: இதற்கான கல்வி அது எந்த இடத்துல முதன்முறையாக நிறுவப்பட்டது? போன வாரம் இங்கே சொன்ன தவறான பதில் இந்த வாரம் சரியான பதில் அமைஞ்சது. வாழ்த்துக்கள். போன வாரமும் உங்களுக்கு இந்த கேள்விதான் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். மருதமணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது நெய்தல் அணியினருக்கான கேள்வி. இந்தியாவில் மிக பழமையான இசைக்கல்லூரி எங்க இருக்கு? இசைக்கல்லூரி இல்ல கலைக்கல்லூரின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே மிக பழமையான கலைக்கல்லூரி
1: சென்னை.
0: சிங்கார சென்னை தலைப்பு வச்சுட்டீங்கன்னா அது சென்னையா தான் பதில் இருக்கும். ஆனா அந்த கல்லூரி பெயர்
1: ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், இந்தியா ஃபைன் ஆர்ட்ஸ்.
0: சரியான பதில்ல பாதி பதில் சொல்லியிருக்காங்க.
1: மெட்ராஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்.
0: தவறான பதில். ஃபைன் ஆர்ட்ஸ்ன்றது சரி, ஆனால் மெட்ராஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் நல்லா இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ பாதி விடை சரியாக சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு பாதி மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள் வழங்கும். அடுத்தது குறிஞ்சி அணியினருக்கான கேள்வி. டாக்டர் குருசாமி பாலம் அப்படின்றது எங்கே இருக்குன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா?
1: சேத்பேட்.
0: சேத்பேட்டில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த பதில் தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே ஈகோ பார்க் பிரிட்ஜ், ஈகா தியேட்டர் பிரிட்ஜ், இப்படிதான் சேத்பேட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பேர் வைக்கப்பட்டதுக்கான காரணம், டாக்டர் குருசுவாமி வந்து கீழ்ப்பாக்கம் இந்த மருத்துவக் கல்லூரி அமையறதுக்கான பெரும்பாலான இடத்தை அவர் தான் கொடுத்தாரு. ஏழைகளுக்கு இலவசமாகவே வைத்தியம் பார்த்தாரு, மருத்துவம் பார்த்தாரு. கடைசியில் அவருடைய சொத்து எல்லாத்தையும் இழந்தாரு. மிகப்பெரிய தியாகியாகவும் ஒரு உயர்ந்த மனிதராகவும் வாழ்ந்தார். அதனால ஒரு சின்ன கோரிக்கை, சேத்பேட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம், ஈகோ பார்க் பிரிட்ஜ்னு சொல்றதுக்கு பதிலாக குறைந்தபட்சம் மாணவிகளா நீங்களாவது குருசாமி பாலம்னு சொல்லலாம். சரியான விடை சொன்ன, சரியான விடையை பகிர்ந்த குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது முல்லை அணியினருக்கான கேள்வி. மிகப்பெரிய நூலகம் உலகத்திலேயே, முக்கியமா ஏசியாலேயே முதல் நூலகம் சைனால இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2 நூலகங்களை விட்டுருவோம், 3வது நூலகம் சென்னையில தான் இருக்கு. அது எந்த நூலகம்?
1: அண்ணா நூற்றாண்டு நூலகம்.
0: அண்ணா நூற்றாண்டு நூலகம். எடுத்த உடனே தமிழிலே விடை சொன்னதுக்கு முதற்கண் நன்றி. சரியான விடையை சொன்ன முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். மருதம் அணியினர், பிரகாசம் சாலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அது எங்க இருக்கு, அதுக்கு பழைய பெயர் என்ன?
2: பிராட்வே.
0: சந்தேகமா சொல்றீங்களா? கொஞ்சம் அந்த ஒலிபெருக்கி கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: பிராட்வே.
0: பிராட்வே சரியான பதில். இந்த பிராட்வே அப்படின்னா சைமன் கமிஷனை எதிர்த்து போராடின இடம், அது போலீஸோடைய காவல்துறையுடைய வன்முறையை எதிர்த்து போராடினதுனால அவர் பேர்ல வச்சிருந்தாங்க, பிரகாசம் அப்படின்றவர் பேர்ல. அவர் பேர்லயே வலசரவாக்கத்திலயும் டி நகர்லயுமே இதே பேர்ல இருந்தது. மருதம் அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது நெய்தல் அணி. நெய்தல் அணியினருக்கான கேள்வி. கிள்ளியூர் அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊர் எங்க இருக்கு? கிள்ளியூர் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊர் எங்க இருக்கு?
1: கேள்விப்பட்டிருக்கோம், அந்த பேர் வந்து இப்ப ஆக்சுவலா வந்து
0: வாய்ப்பு அடுத்த அணைக்கு கொடுத்துடலாமா?
1: ஆக்சுவலா கேள்விப்பட்டிருக்கோம், அது வந்து அந்த காலத்து அது வந்து கிளிஸ் அப்படின்னு சொல்லி.
0: கிளிஸா?
1: கிளிஸா.
0: வாய்ப்பு அடுத்த அணி குறிஞ்சி இருக்கு,
1: சென்னையில இருக்கு, கிளேஸ்னு சொல்லிட்டு.
0: கிளிஸா?
1: கிளிஸ்
0: இல்ல, அவங்க சொன்ன அதே பதில தான் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த பகுதி வந்து கொஞ்சம் பிரபலமான பகுதி.
1: கிள்ளியூர் எங்க இருக்குன்னு கேட்டீங்க.
0: கிள்ளியூர் எங்க இருக்கு?
1: கிள்ளியூர் சென்னையில இருக்கு.
0: சென்னையில இருக்குமா? அது எந்த பகுதியில இருக்கு? அது இப்ப இருக்கக்கூடிய பெயர் என்ன? சார், எந்த பகுதினா அது சுத்தி இருக்கிற பகுதியை சொல்லணும், கஷ்டமா இருக்கும்.
1: பிளீஸ்.
0: கிள்ளியூர் என்பது
1: பிளீஸ்.
0: ரொம்ப முயற்சி பண்றீங்க. அடுத்தது மருதாணி.
1: காமராஜர் சாலை.
0: ஓ, நீங்க இங்க ஆல் இந்தியா ரேடியோ இங்க வந்து பங்கு கொள்றதுனால காமராஜர் சாலை. மருதமணியினர்,
2: கெல்லிஸ்.
0: கெல்லிஸ் என்பது சரியான விடை. மருதமணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். நடந்து முடிந்த முதல் சுற்றில் அணியினர் பெற்ற மதிப்பெண்களை பார்ப்போம்.
3: நடந்து முடிந்த முதல் சுற்றில் இவர்கள் பெற்ற மதிப்பெண்களை பார்க்கலாம். குறிஞ்சி அணி 10 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். முல்லை அணி 35 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். மருதம் அணி 25 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். நெய்தல் 35 மதிப்பெண்கள். கடந்த வார சுற்றையும் சேர்த்து மொத்த மதிப்பெண்கள். குறிஞ்சி அணி 75 மதிப்பெண்கள், முல்லை 75 மதிப்பெண்கள், மருதம் 50 மதிப்பெண்கள், நெய்தல் 70 மதிப்பெண்கள்.

0: இரண்டாவது சுற்று குறிஞ்சிக்கான முதல் கேள்வி. இரண்டாம் சுற்றின் முதல் கேள்வி, அயன்புரத்தினுடைய அயன்புரம் அப்படின்னு ஒரு பகுதியை சொல்லுவோம், அது என்ன பகுதி?
1: அயனாவரம்.
0: அயனாவரம், சரியான பதில். குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். சரி, அடுத்தது முல்லை அணியினர். முல்லை அணியினருக்கான கேள்வி, உங்கள் ஆசைப்படியே கேட்கலாமான்னு பார்க்குறேன். இந்த மெரினா பீச் ரோட், அதுக்கு இப்போ பேர் மாற்றிருந்தாங்க, சில பல வருடங்கள் ஆயிடுச்சு, அது என்ன சாலை?
2: ராஜீவ் காந்தி சாலை.
0: இல்லை, தவறான பதில்.
2: விஓசி சாலை.
0: இல்லை, விஓசி எல்லாம் இன்னும் வரல. மருதமணியினருக்கு அந்த வாய்ப்பு.
3: காமராஜர் சாலை.
0: நீங்க ஒவ்வொரு விடையும் சந்தேகமாவே சொல்றீங்க. தவறா சொல்லும் போதெல்லாம் ரொம்ப நம்பகத்தன்மையோட சொல்றீங்க, சரியான பதில சொல்லும் போது சந்தேகமா சொல்லிட்டு இருக்கீங்க.
3: காமராஜர் சாலை.
0: சரியான பதில், மருதமணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்தது மருதமணியினருக்கான அடுத்த வினா, ஓஎம்ஆர் சாலை, அதற்கு என்ன பேர் மாற்றம் செய்திருக்கு?
4: ஓல்டு மகாபலிபுரம் ரோடு.
0: ஓஎம்ஆருக்கு விரிவாக்கம் நான் கேட்கல, ஆனால் அதுக்கு வேற பேரை வச்சிருக்காங்க.
4: அதில் நிறைய ஐடி கம்பெனிஸ் அங்கெல்லாம் போகிறனால அது கொஞ்சம் ஈஸியான வே.
0: வாய்ப்பு நெய்தல் அணியினருக்கு வழங்கப்படுகிறது.
1: ராஜீவ்காந்தி சாலை.
0: சரியான பதில் சொன்ன நெய்தல் அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். ஓகே, இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி நெய்தல் அணியினருக்கு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு தெரு போகும், வால்டாக்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவோம், அதற்கும் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க, அது என்ன பெயர்?
2: டபிள்யூபிஏ.
0: இல்லை, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான்.
1: விஓ சிதம்பரம் சாலை.
0: சரியான பதில், நெய்தல் அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். இப்பொழுது மதிப்பெண்களை எங்களுடைய மதிப்பீட்டாளர் பகிர்ந்து கொள்வார்.
5: நடந்து முடிந்த இரண்டாம் சுற்றில் இவர்கள் பெற்ற மதிப்பெண்களை பார்க்கலாம். குறிஞ்சி அணி 30 மதிப்பெண்கள், முல்லை அணி 10 மதிப்பெண்கள், மருதம் அணி 30 மதிப்பெண்கள், நெய்தல் 25 மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள் குறிஞ்சி அணி 105 மதிப்பெண்கள், முல்லை அணி 85 மதிப்பெண்கள், மருதம் அணி 80 மதிப்பெண்கள், நெய்தல் அணி 95 மதிப்பெண்கள்.
0: இதுவரை முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய குறிஞ்சி அணியினருக்கு வாழ்த்துக்கள். இது இறுதி சுற்று, எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அடுத்தது இறுதி சுற்று ஆரம்பிக்கிறோம். குறிஞ்சி அணியினருக்கான இறுதி சுற்றுக்கான முதல் வினா, சென்னையில் ஆவடி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த ஆவடி பகுதி அப்படின்ற பெயர் எதற்காக வந்தது?
6: ஆவடிக்கான விரிவாக்கம் வந்து ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் டி பார்ட் ஆஃப் இந்தியா.
0: இல்லை, தவறான பதில்.
1: அம்யூனிட்டிஸ் அண்ட்
6: ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் டி பார்ட் ஆஃப் இந்தியா.
0: மிக தவறான பதில். வாய்ப்பு முல்லை அணிக்கு.
2: ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிட்டி.
0: ஒரு வார்த்தையில் அந்த இந்த ஏக்கே மாற்றி சொல்லியிருக்கீங்க.
2: ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூன் டிப்போ ஆஃப் இந்தியா.
0: சரியான பதில், ஆனால் அம்யூன்னு சொல்லாமல் அம்யூனிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிப்போ ஆஃப் இந்தியா. சரியான பதில், முல்லை அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்தது முல்லை அணியினருக்கான கேள்வி, நீங்கள் எந்த கல்லூரியிலேருந்து வந்திருக்கீங்க?
2: அண்ணா ஆதர்ஷ்.
0: அந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய பகுதி பக்கத்தில் அமைந்தக்கரைன்னு ஒரு பகுதி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அமைந்தக்கரைக்கு இருந்த பெயர் என்ன? அமைந்தக்கரைன்றது பிற்காலத்தில் வந்த பெயர்.
2: நடுஞ்சாலை.
0: இல்லை,
2: கரை சம்திங் வரும் லாஸ்ட்ல, பட் ஸ்டார்டிங் வந்து நடுவாக்கரையா?
0: நடுவாக்கரை. ஏன்னா ரெண்டு, ஒரு ஆறு அந்த பக்கம் போயிட்டு இருந்தது, இரண்டு கரைகளுக்கு நடுவில் அமைந்த கரை அப்படின்றதுல அமைந்த கரைன்னு வச்சிருந்தாங்க, அது நடுவில் அமைந்ததுனால நடுவக்கரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியான பதில், முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மருதம் அணியினருக்கான அடுத்த கேள்வி, டி நகர் யாருடைய பெயரால் அந்த பகுதி பெயர் பெற்றது?
4: சார் பிட்டி தியாகராயர் ஷெட்டி.
0: சரி, சரியான பதில், மருதத்தினைக்கு 10 மதிப்பெண்கள். இதே மாதிரியான ஒரு கேள்வி நெய்தல் அணிக்கு, பாண்டி பஜார் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது?
1: சௌந்தரபாண்டியன்.
0: சரியான பதில், நெய்தல் அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும்.

0: அடுத்தது குறிஞ்சி அணியினருக்கான கேள்வி. டாக்டர் நாயர் ரோட் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது?
1: டிஎம் நாயர் அவர்களது பெயரால் அழைக்கப்படுகிறது.
0: சரியான பதில். குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். முல்லை அணியினருக்கான அடுத்த கேள்வி. பனகல் பார்க் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது?
2: பனகல்ன்ற அவங்க பேரால.
0: அதுதான் பனகல் பார்க்ன்ற பேர்லயே இருக்கே, தெரியல. வாய்ப்பு மருது அணியினருக்கு.
3: கிங் ஆஃப் பனகல்.
0: பனகல் அரசருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது. மருத மணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மருத மணியினருக்கான கேள்வி. உஸ்மான் ரோட் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது?
3: முகமது உஸ்மான்.
0: முகமது உஸ்மான் மிகச்சரியான பதில். 10 மதிப்பெண் கொடுக்கலாம். ஆனால் ஒரு பேரை சொல்லும்போது சார் பட்டம் வாங்கினவர் அவர், அதனால சார் முகமது
3: உஸ்மான்.
0: 10 மதிப்பெண்கள் மருத மணியினருக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது தனியாச்சலம் சாலை. இந்த இது யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? நெய்தல் அணியினருக்கான கேள்வி.
2: ஓ, தனியா சாலை நகர்.
0: தனிகாச்சலம் சாலை யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது?
2: ஓ, தனியாச்சாலை நகர்.
0: யாருடைய பெயர்? நபரினுடைய பெயர்.
2: ஓ, தனிகாச்சலம் நாடாருடைய பெயர்ல வந்து.
0: சரியான பதில். இந்த ஓ தனிகாச்சலம் சாலை ஓ தனிகாச்சலம் செட்டி அவர்களுடைய பெயரால் அழைக்கப்படுகிறது. பாதி விடை சரின்னு சரியா சொன்னதுனால 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இப்போ இறுதி சுற்று நிறைவடைந்தது. இதற்கான மதிப்பெண்களை எங்கள் மதிப்பீட்டாளர் வழங்குவார்.
4: நடந்து முடிந்த 3 சுற்றிலும் பெற்ற மதிப்பெண்களை பார்க்கலாம். குறிஞ்சி அணி 10 மதிப்பெண்கள், முல்லை அணி 15 மதிப்பெண்கள், மருதம் அணி 25 மதிப்பெண்கள், நெய்தல் அணி 15 மதிப்பெண்கள். நடந்து முடிந்த அனைத்து சுற்றுகளிலும் மொத்த மதிப்பெண்களை பார்க்கலாம். குறிஞ்சி அணி 115 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர், முல்லை அணி 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர், மருதம் அணி 105 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர், நெய்தல் அணி 110 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர்.
0: நிறைவாக யார் முதலிடம், யார் இரண்டாம் இடம், யார் மூன்றாம் இடம், யார் நான்காம் இடம், அதற்கான மதிப்பெண்களையும் எங்கள் மதிப்பீட்டாளர்கள் வழங்குவார்.
4: முதலிடம் குறிஞ்சி அணி பெற்றுள்ளது, 115 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இரண்டாம் இடம் நெய்தல், 110 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். மூன்றாம் இடம் மருதம், 105 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். நான்காம் இடம் முல்லை அணி 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர்.
0: ஏற்றத்தை நோக்கி, இளமையான ஏற்றத்தை மேலும் தரும் என்று நம்புகின்றோம். வாய்ப்பளித்த ஆகாஷவாணி குழுவினர் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ணா ஆதர்ஷ் மகளிர் கல்லூரி நுண்கலை பிரிவின் சார்பாக, ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த சிரம்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
5: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நடத்தியவர் வே கீத பிரியா, உடன் பங்கேற்றவர்கள் பிரணவா, அக்ஷரா, தீபிகா, எஸ் எலிசபெத், ஐஸ்வர்யா, எஸ் சஞ்சனா, ஹேமவர்ஷினி, சி எம் ரேவதி, ஏ துலக்ஷனா.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கீதாமிரதம் நிறைவு பகுதி. ஸ்லோகங்கள் சொல்பவர் கே பார்கவாராம், விளக்கம் சொல்பவர் வி சாய் ஸ்வரூப். தொடர்ந்து ஸ்ரீஜா நரராஜன் பாட்டிடம் பெற கேட்கலாம்.

0: நமஸ்தே, ராதே கிருஷ்ணா. என் பேர் சாய் ஸ்வரூப்.
1: என் பேர் பார்கவராம்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பகவத்கீதாவோட சாராம்சத்தை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கோம். இது வந்து எபிசோட் 2. போன எபிசோடில் பகவத்கீதாங்கிறது வந்து என்னது, அது வந்து ஒரு லைஃப் கைடு அப்படிங்கிறதுலாம் சொல்லிட்டு, பகவத்கீதா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மகாபாரதத்தில் என்னெல்லாம் நடந்தது, ரெண்டு பக்கத்துலேருந்து யுத்த பூமியில் வந்து வந்தா, இவனை யுத்த பூமிக்கு வந்துட்டு அப்புறம் துரியோதனன் அங்கே பயந்தர், அதுக்கப்புறம் சங்கத்தை வந்து ஊதினா, அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனர் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தார், அவர் கிருஷ்ணரை குருவாக ஏற்றுண்டு

0: அர்ஜுனரும் அதுக்கேற்ற மாதிரி அர்ஜுனரை வந்து சிஷ்யனாக ஏற்றுண்டு அவரோட குரு உபதேசத்தை அர்ஜுனருக்கு கொடுத்து, நீ உன்னோட தர்மத்தை படி இங்கே போரிடு, அதான் வந்து சரி அப்படிங்கிறத வந்து அர்ஜுனருக்கு வந்து சொல்லி, இப்போது இந்த எபிசோடில் விஸ்வரூப தர்ஷனத்தை அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் காமிக்க போகிறார். எல்லாருமே இந்த எபிசோடை நல்லா கவனமாக வந்து கேட்கணும் அப்படின்னு உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறோம். இப்போது இவ்வளோ உபதேசத்தை வந்து உனக்கு பண்ணிட்டேன் அர்ஜுனா, இப்போது நான் உன்கிட்ட என்னை பற்றியே வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்லி, கிருஷ்ணர் அவரை பற்றி இந்த இடத்துல அர்ஜுனர்கிட்ட புரிய வைக்க போகிறார்.
1: புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தமஷம சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிஸ் தபோதானம் யசோ யச பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருத்க் விதாஹ.
0: அர்ஜுனா நல்லா கவனி, புத்தியும் நானே, சித்தியும் நானே, தானமும் நானே, சத்தியம் நானே, தர்மம் நானே, சாந்தி நானே, அஹிம்சை நானே, பிரேமை நானே, ரகசியம் நானே, ஒரு ஒரு நொடியும் நானே, பெரும் பேர் புகழும் நானே, ஆத்மாவும் நானே, பரமாத்மாவும் நானே அர்ஜுனா அப்படின்னு இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட அவரை பற்றியே சொல்கிறார். இதெல்லாத்தையும் அர்ஜுனர் கேட்கும் போது அவரோட காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது. அவர் கண்ணிலேருந்து தாரதாரியாக கண்ணீர் வருது. அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணா நீ சொல்கிறத வச்சே எனக்கு புரியுது, நீ தான் பரமாத்மான்னு, நீ சொல்கிறது எல்லாமே என் காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஒரு தகுதி, அந்த அந்த ஒரு அருகதை வந்து எனக்கு இருந்தால், உன்னோட அந்த விஸ்வரூபத்தை எனக்கு நீ வந்து காமிப்பியா, அந்த விஸ்வரூபம் அந்த விராட் ரூபத்தை அந்த தர்ஷனத்தை நீ வந்து எனக்கு கொடுப்பியா அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறார். ஒரு பக்தனோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி இப்போ கிருஷ்ணர் அவரோட அந்த விஸ்வரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிறார்.
1: ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்யமே பார்த்த ரூபானி சதசோத சஹஸ்ரஷ நானா விதானி திவ்யானி நானா வர்ணா கிருத்தீனி ச.
0: இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறார் அவரோட விஸ்வரூபத்தை. அர்ஜுனா பார், எனக்குள்ளே இருக்கிற இந்த 1000 ரூபங்கள், 1000 வர்ணங்கள், 1000 முகங்கள் எல்லாத்தையும் நீ வந்து பார் அப்படின்னு அவரோட அந்த விஸ்வரூபத்தை வந்து இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு ஒரு ரூபத்திலேருந்தும் வரக்கூடிய அந்த ஒரு தெய்வீகமான அந்த ஒரு ஒளி அர்ஜுனரோட கண் பார்வையை வந்து மறைக்கிறது, கண்ணை வந்து கூசுறது அவருக்கு. ஆனால் இதே சமயத்தில் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் இருந்துட்டு சஞ்சயன் பார்க்குறாரு, அந்த ஒரு விஸ்வரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு முதல் நொடியிலேருந்து அவரால் பார்க்க முடியுது. அப்போ நம்ம இந்த இடத்துல சஞ்சயன் எவ்வளோ பாகியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்துக்கணும். அங்கேருந்து சஞ்சயன் வந்து பார்க்குறார் இந்த விஸ்வரூபத்தை. அர்ஜுனர் அங்கே சரியாக அவர்னால் பார்க்க முடியல, ஆனால் பக்தனால் ஒரு தர்ஷனத்தை சரியாக பார்க்க முடியலன்னு கிருஷ்ணர் வந்து அதை கவனித்த உடனே கிருஷ்ணர் ஒரு தெய்வீக கண் பார்வையை அந்த இடத்துல அர்ஜுனருக்கு வந்து கொடுக்குறார். இப்போ அர்ஜுனர்னாலையும் தெளிவாக அந்த விஸ்வரூபத்தை வந்து பார்க்க முடியுது. ஆனால் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனர் வாயடைச்சு போயிட்டார். சஞ்சயன் அந்த விஸ்வரூபத்தை வந்து இப்போது அதை வர்ணிக்கிறார். அதை வந்து எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம்.
1: அநேக வக்த்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம்.
0: இப்போ அர்ஜுனர் அங்கே வந்து குருக்ஷேத்திர பூமியில் அந்த விஸ்வரூபத்தை வந்து பார்க்குறார். சஞ்சயன் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அத்தனை ஆபரணங்களையும் போட்டுண்டு ஒரு அழகான ஒரு மாலையை வந்து போட்டுண்டு அத்தனை கைகள் எல்லா கைகள்லேயும் ஒரு ஒரு விதமான ஒரு ஆயுதத்தை மேல் நோக்கி பிடிச்சிண்டு அழகான கிரீடத்தோட ஒரு சுகந்தத்தோட அந்த விஸ்வரூபத்தை அங்கே அர்ஜுனருக்கு வந்து காமிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சஞ்சயன் சொல்கிறார். அர்ஜுனர் குருக்ஷேத்திர யுத்த பூமியில் திரும்ப திரும்ப அந்த விஸ்வரூபம் அந்த விராட் ரூபத்துக்கு அவரோட நமஸ்காரங்களை வந்து அங்கே கொடுக்குறார், நமஸ்காரம் பண்ணுறார். அந்த விஸ்வரூபம் கீழே பூமியிலேருந்து மேலே ஆகாயத்தையும் தாண்டி போகிற அளவுக்கு அவ்வளோ உயரமான ரூபம். குருக்ஷேத்திர யுத்த பூமியில் எங்கே பார்த்தாலும் அந்த விஸ்வரூபமாக தான் தெரியுது, அவ்வளோ பெரிய ஒரு ரூபம் அந்த விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்தை வந்து காமிக்கும் போது

0: இல்லை தேவலோகத்தில் பிரம்மலோகத்தில் அத்தனை எல்லா தேவர்கள் எல்லாருக்குமே வந்து ரிஷி முனி தபஸ்விகள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. வேதங்கள் சொல்லப்படுறது, நாதங்கள் பாடப்படுறது, அவ்வளோ தெய்வீகமான அந்த ஒரு சமயம். அந்த விஸ்வரூபத்தை பரமாத்மா காமிச்ச அந்த ஒரு சமயம், இந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் இவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு விஸ்வரூபத்தை அர்ஜுனர் அங்கே யுத்த பூமியில் பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு அந்த விஸ்வரூபத்தில் அவ்வளோ அழகான ரூபம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு உக்ரமான ஒரு ரூபம் அந்த விஸ்வரூபத்தில் பார்க்க முடியுது. ஒரு வாயிலேருந்து அணையாத தீ, ரெண்டு அசுர பற்களோட அந்த வாயிலேருந்து வர அந்த அணையாத தீக்குள்ளே இங்கே குருக்ஷேத்திர பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த அணையாத தீக்குள்ளே வந்து போகிறத வந்து அர்ஜுனர்னால் பார்க்க முடியுது. ஒருத்தர் மட்டும் ரெண்டு அசுர பற்களுக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கிறதையும் அர்ஜுனர்னால் பார்க்க முடியுது. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் தான் பீஷ்மாச்சாரியர். பீஷ்மாச்சாரியருக்கு இச்சா மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு வரம் இருந்தது. அதாவது அவருக்கு எப்போ தோன்றுறதோ அப்போ தான் அந்த உடல்லேருந்து அந்த ஆத்மா பிரியும், அந்த மாதிரி ஒரு வரம் அவருக்கு வந்து இருந்தது. அந்த இடத்துல ஏன் ரெண்டு அசுர பற்களுக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சதுன்னா, அவர் கிட்டத்தட்ட 58 நாள் அம்பு படுக்கையில் வந்து படுத்துட்டு அவரோட கர்மா எல்லாத்தையும் வந்து அவர் வந்து போக்கின்னு இருந்தார். அப்போ தான் நமக்கு வந்து இன்னொரு ஒரு பொக்கிஷம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து கிடைச்சிது. பீஷ்மாச்சாரியர் அதை பரமாத்மாவை பார்த்துட்டு சொன்னார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை. அதனால அவர் வந்து அம்பு படுக்கையில் 58 நாள் படுத்துட்டு இச்சா மரணம் வரத்தோட அவர் உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் வந்து காத்துட்டு இருந்தனால அந்த ஒரு காரணங்கள்னால அவர் அந்த ரெண்டு அசுர பற்களுக்கு நடுவில் மாட்டின்னு இருந்தார். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அர்ஜுனருக்கு திரும்ப அந்த பயம் வருது. அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறார், கிருஷ்ணா இவ்வளோ நேரமாக நீ வந்து உன்னோட அந்த அழகான திவ்ய ரூபம் அந்த விஸ்வரூபத்தை வந்து நீ காமிச்சிருந்தியே, இப்போ ஏன் இந்த ஒரு உக்ர ரூபத்தை நீ வந்து எனக்கு காமிக்கிற? இது வந்து எனக்கு ஒரு பயத்தை தான் திரும்ப கொடுக்குறது. நீ யார், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க இந்த மாதிரி ஒரு ரூபத்தில், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்ஜுனர் வந்து கேட்கும் போது, இப்போ கிருஷ்ணர் அந்த கேள்விகளுக்கு இந்த ஸ்லோகம் மூலியமாக விடையை வந்து கொடுக்குறார்.
1: ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோக க்ஷய க்ருத் ப்ரவர்தோ லோகான் சமாஹர்த்தும் இஹ ப்ரவ்ருத்தஹ ரிதே பித்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதா ப்ரச்யநீகேஷு யோதாஹ.
0: அர்ஜுனர் கேட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றார். அர்ஜுனா, நான் தான் காலன். இங்கே இப்போ வந்து நடக்க போகிறது எல்லாமே ஏற்கனவே நடந்தாச்சு. அதை வந்து திரும்ப உன்னை பயன்படுத்தி நான் வந்து அதை நடத்த போகிறேனே தவிர உனக்கு வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லை பயமோ எதுவுமே வேணாம். நீ வெறும் உன்னோட தர்மத்தை, உன்னோட டியூட்டியை அதை மட்டும் நீ வந்து கடைப்பிடி, அதுவே வந்து போகிறோம். இங்கே நீ வந்து விட போகிற எல்லா அம்புமே அந்த ஆத்மாவை வந்து காயப்படுத்தாது. அதனால நீ வந்து தைரியமாக இரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ அர்ஜுனர் அதுக்கு திரும்ப சொல்கிறார், கிருஷ்ணா நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து புரியுது, ஆனாலும் உன்னோட இந்த ரூபத்தை பார்க்கும்போது எனக்கு திரும்ப அந்த பயம்தான் வருது. நீ உன்னோட நாராயண ரூபத்தை, அந்த அழகான நாராயண ரூபத்தை வந்து எனக்கு காமிச்சிட்டு அப்புறமா என்னோட ரெண்டு கைகள் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணராகவே நீ வந்து உன்னோட தரிசனத்தை காமிப்பியா அப்படின்னு அர்ஜுனர் இந்த இடத்துல கேட்குறார். மீண்டும் ஒரு முறை அந்த பக்தனோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி அவரோட அந்த நாராயண ரூபத்தை அவர் வந்து காமிக்கிறார்.
1: கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே.
0: ஒரு அழகான கிரீட்டத்தோட ஒரு மாலையை வந்து போட்டுண்டு அவ்வளோ அழகான முகத்தில் நாலு கைகளோட, அந்த நாலு கைகள்லையும் சங்கு சக்கர கதை பத்மம் இதோட ஒரு சுகந்தத்தோட அவ்வளோ அழகான அந்த நாராயண ரூபத்தை இந்த இடத்துல அர்ஜுனருக்கு பரமாத்மா வந்து காமிக்கிறார். அந்த தர்ஷனத்தை வந்து கொடுக்குறார். அந்த சத்துர்புஜம் அந்த நாலு கைகளோட அந்த தர்ஷனத்தை கொடுக்கும் போது அர்ஜுனருக்கு திரும்ப ஒரு தைரியம் வருது. அதுக்கப்புறமா அர்ஜுனரோட நம்ம எல்லாரோடைய அந்த ரெண்டு கைகள் இருக்கக்கூடிய கிருஷ்ணராகவே அவர் திரும்ப மாறி வர்றார். இப்போது அர்ஜுனருக்கு அந்த ஒரு குழப்பங்கிறது இல்லை. அவர் இப்போ என்ன பண்ணணும், எது சரி எது தவறுங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுண்டு

0: இருக்கார். கீழே விழுந்த அந்த காந்தி வத்தை திரும்ப எடுத்து மாட்டின்ண்டு குடிச்சுண்டு தைரியமாக அந்த கபி துவஜால ஏறி போரிடுறதுக்கு கம்பீரமாக தயாராக நிற்கிறார். பார்த்த சாரத்தியாக கிருஷ்ணரும் அந்த இடத்துல கபி துவஜால ஏறி உக்காடுற அந்த வெள்ளை குதிரைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு காட்சியை ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் இருந்துட்டு பார்க்குற சஞ்சயன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ வரக்கூடிய இந்த ஸ்லோகாவை சொல்கிறார்.
1: யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீதிர் மதிர் மம.
0: அதாவது எந்தெந்த இடத்துலலாம் இவா ரெண்டு பேரோட இந்த புகழ் பேசப்படுறதோ, எங்கெங்கெல்லாம் வந்து இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பூஜிக்கப்படுறதோ, அந்த எல்லா இடத்துலையுமே மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அவளுக்கு அவளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஜெயம் தனம் எல்லாமே வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சஞ்சயன் சொல்கிறார். இன்றைக்கோட நிகழ்ச்சி அதே மாதிரி போன எபிசோட் மொத்தமாக ஓவராலாக வந்து என்னெல்லாம் லைஃப் லெசன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒரு தவறான ஒரு வழியில் நம்மளை கூட்டின்னு போகக்கூடாது. உதாரணத்துக்கு துரோணாச்சாரியர் அவர் வந்து அதர்மத்துக்கு துணையாக நிற்கிறார். அவர் ஒரு குருவாக, அவர் தான் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து குலகுரு, ஆனால் அவர் வந்து தர்மத்தை வந்து சொல்லித்தராமல் அவர் இந்த மாதிரி அதர்மத்துக்கு தன்னோட பையன் மேலே இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அதனால அவர் இங்கே நிற்கிறார் இல்லையா, இதுதான் தவறான ஒரு விஷயம். அவர் அவரோட பையன் அஸ்வத்தாமா கிட்ட இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு தர்மத்தோட பக்கத்தில் நிற்க வச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா கூட அஸ்வத்தாமா அந்த பக்கத்தில் இருந்தாலும் இவர் தர்மத்தை வந்து கடைபிடிச்சிருக்கலாம். இதில் துரோணாச்சாரியர் மேலேயும் தப்பு இருந்திருக்கு. அதனால் ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு கிடையாது, அது சரியாக இருக்கா இல்லை தவறாக இருக்கா அப்படிங்கிறது தான் அங்கே விஷயமே. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சத்தியம் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே பண்ணிடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த நொடியில் பண்ணுற சத்தியம் இருக்கும், ஆனால் நமக்கு அடுத்த நொடியே என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது. இந்த இடத்துல பீஷ்மாச்சாரியர் அவர் முன்னாடி பண்ண ஒரு சத்தியம், அதனால அவர் இங்கே அதர்மத்துக்கு துணையா நிற்கிறார். முதல் வாட்டி அவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ யுத்தம் ஜெயிச்சிருக்கார், எத்தனையோ யுத்தம் வந்து போயிருக்கார், ஆனால் அந்த அத்தனை யுத்தத்துலேயுமே தர்மத்துக்கு தர்மத்தோட பக்கத்தில் வந்து நின்று ஜெயிச்சது தான். ஒரு வாட்டி கூட அதர்மத்துக்கு அவர் வந்து துணையா நின்னதே கிடையாது. இதுதான் முதல் வாட்டி அதர்மத்துக்கு அவர் துணையா நிற்கிறது. ஏன்னா சத்தியம்னால அவர் அந்த சத்தியத்தில் ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு நான் துணையா நிற்பேன், ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை பண்ணுறவருக்கு துணையா நிற்பேன், அதோட சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் வந்து சத்தியம் பண்ணார். ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஒரு சாம்ராஜ்யமே வந்து அழிஞ்சு போயிடுது. இந்த ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் சகோதரர்கள் அத்தனை பேருமே இல்லை. அதே சமயத்தில் அந்த ராஜ்யமும் இப்போ வந்து அந்த ராஜ்யத்தை பண்ணியிருந்த திருதராஷ்டர் அவர்கிட்டையும் அந்த ராஜ்யம் இல்லை. அந்த ராஜ்யம் இப்போ முழுசாக பாண்டவர்களுக்கு வந்துடுது. அதனால் கடைசியில் இப்போ பார்த்தா பீஷ்மாச்சாரியார் பண்ண அந்த ஒரு சத்தியத்துக்கு அர்த்தமே இல்லை, அதே சமயத்தில் அவர் அந்த சத்தியத்தை காப்பாற்றவும் இல்லை. நம்ம இதுலேருந்து சத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் ஒரு முடிவை ஒரு சரியான சமயத்தில் நம்ம வந்து பண்ணணும். அர்ஜுனர் அவர் அந்த பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியர்லாம் அந்த பக்கத்தில் துணையா நிற்கிறத பார்த்த உடனேயே அவர் மனசில் துக்கம் வருது. ஏன்னா இதில் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது இருக்குது. ஆனால் அந்த அட்டாச்மெண்ட் அதுவும் வந்து அது ஒரு 50% இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவர் அந்த தர்மத்தை, அவரோட சக்திரிய தர்மத்தை வந்து கடைபிடிக்காம அவர் போகணும், பரவாயில்ல போனால் பரவாயில்ல அப்படின்னு அவர் வந்து நினச்சதும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அவர் இந்த இடத்துல அந்த அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அவரோட தர்மத்தை வந்து கடைபிடிக்கிற மாதிரி அவர் அங்கே போரிட்டுருக்கணும், அதுதான் சரி. அவர் நான் வந்து வனவாசத்துக்கு போகிறேன், நான் வந்து வனவாசத்தில் போயிட்டு அங்கே தபஸ் பண்ணி எப்படியாவது நான் வந்து இருந்துப்பேன் அப்படின்னு அவர் நினச்சது அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த இடத்துல அவர் போரிட்டுருக்கிறது தான் சரி. அதை தான் கடைசியில் கிருஷ்ணரும் அதை வந்து புரிய வச்சார். அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான ஒரு சமயத்தில் கிருஷ்ணரை அவரோட குருவாக அர்ஜுனர் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி அந்த இடத்துல கிருஷ்ணருக்கு அவர் வந்து சரணாகதி ஆனது

இந்த இடத்துல ஒரு சரியான விஷயம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, செல்ஃபிஷ்னஸ், சுயநலமாக இருக்கிறதுங்கிறது தப்பு. திருதராஷ்டர் அவர் அந்த போர் மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த சொத்து, இந்த ராஜ்யம், இந்த எல்லாமே வந்து இருக்கணும், இந்த பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினச்சார். முதல்ல அவர் அவரை நினச்சிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் வந்து தன்னோட பசங்க அத்தனை பேரையும் பற்றி வந்து நினச்சார். அதாவது இந்த இடத்துல அந்த எல்லா

அதுக்கப்புறம்னா அவர் வந்து தன்னோட பசங்க அத்தனை பேரையும் பற்றி வந்து நினச்சார். அதாவது இந்த இடத்துல அந்த எல்லாமே வந்து எனக்கு தான், என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த சுயநலமாக நினச்சது தவறான ஒரு விஷயம். அதே சமயத்தில் அவர் அவரோட ஆத்மாவை பற்றியும் அவர் எதுவும் நினைக்கல, அதுவும் ஒரு விதத்தில் தப்பு தான். பட் இதில் முக்கியமாக பார்த்தா செல்ஃபிஷ்னஸ் அதுதான் வந்து இருக்குது. அந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அந்த சொத்து அது எல்லாத்தோடையும் அவருக்கு வந்து இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு தவறான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது. நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயமுமே சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு தான் நம்ம பண்ணணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து பண்ணும் போது முதல்ல பரமாத்மா நம்மளை வந்து எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் போகிறதுக்கு விட மாட்டார், அந்த மாதிரி ஒரு யோசனையும் கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயமுமே சரியான ஒரு விஷயம், ஒரு சத்காரியமாக தான் வந்து இருக்கும். அந்த எல்லா விஷயமுமே ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு அது எல்லாமே கிருஷ்ணருக்கு சமர்ப்பணமாக ஆகும். இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு நம்மளோட ஆத்மா சுத்தி ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆத்மா மோட்சத்துக்கும் போகும். அந்த ஒரு குவாலிஃபிகேஷனுங்கிறது நம்மளோட ஆத்மாவுக்கு வரும். இந்த எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் இந்த எல்லா லெசன்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இந்த சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எல்லாருமே பகவத்கீதா அப்படிங்கிறத எடுத்து படிக்க ஆரம்பிங்கோ. ஏன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அந்த பகவத்கீதாவில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அந்த குழப்பத்துக்கான, அந்த ஒரு பிரச்சனைக்கான அந்த ஒரு பதில், அந்த ஒரு விடைங்கிறது அங்கே இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி எல்லாரும் ஒரு ஒரு ஸ்லோகமாவது படித்து அதோட அர்த்தத்தையும் வந்து படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கிருஷ்ண மகாமந்திரத்தை மூணு வாட்டி ஜபிச்சு, அதாவது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, இதையும் இதை வந்து ஜபிச்சு இந்த லோகத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹி லோகா சமஸ்தா சுக்கின பவந்தோ, இதையும் வந்து மூணு வாட்டி சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். எங்களோட சேர்ந்து இந்த மகாமந்திரத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஓம்.

இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி சேனலுக்கும், இதை இவ்வளோ நேரமாக கேட்டிருந்த ஆகாஷ்வாணி நேயர்களுக்கும், இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களோட குரு ஸ்ரீமதி மகாலட்சுமி வரப்பிரசாத் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ராதே கிருஷ்ணா.

புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ.

நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. என்னோட பேர் ஸ்ரீஜா நடராஜன். முதல் பாடல் குருவருளும் திருவருளும், ராகம் ஆபோகி, தாளம் கண்டச்சாப்பு. இயற்றியவர் கௌரி சங்கர் ஸ்தபதி.

சடர்த்த சித்திர முற்ற கற்பூர திருத்தனத்தில் அணைவோனே கற்பக புனக்குரத்தி கச்சடர்த்த சித்திர முற்ற

0: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10 ஆகாஷ்வாணி.
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
2: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
3: பிளாக் ஆகக்கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.

0: செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாகேஸ்வர இசை கேட்கலாம். செங்குன்றம் வெங்கடேசன் அவர்கள் தவில். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திரதனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம். பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் உரைச்சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா அவர்கள். 2:15 மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
4: 6:10 வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் தினந்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:07:08:05:09:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்களின் உரை. விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெற உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashwani, the news read by Shagun Chopra. External Affairs Minister Dr. S. Jaishankar will address the high-level session of 81st United Nations General Assembly in New York today. The 81st session of the UN General Assembly is being held under the theme Restoring Trust, Managing Transformation, a United Nations that delivers for all. External Affairs Minister Dr. S. Jaishankar has raised concerns over repeated attacks on commercial shipping and seafarers in the Gulf, Red Sea and Black Sea, saying that the attacks were no longer exceptional occurrences. Dr. Jaishankar was addressing the inaugural meeting of the Group of Friends on Safety and Security of Shipping and Seafarers during the 81st session of United Nations General Assembly in New York. External Affairs Minister Dr. S. Jaishankar met his counterparts from Iran and Russia, discussing a range of bilateral issues and cooperation in the BRICS grouping and the Gulf conflict. Mr. Jaishankar said that he met Russian Foreign Minister Sergei Lavrov on the sidelines of the 81st UN General Assembly in New York and discussed bilateral issues as well as a number of ongoing issues. Mr. Jaishankar also met Iranian Foreign Minister Abbas Araghchi on the margins of the high-level UN General Assembly session. They discussed the latest developments with regard to the Gulf conflict. External Affairs Minister Dr. S. Jaishankar has emphasized the need to harness the possibilities offered by AI, anticipate its consequences and mitigate its risks. The minister made these remarks while co-chairing an event on AI in the context of international peace and security, with an emphasis on maritime security, alongside Foreign Minister of Greece George Garapatridis. During the event, Dr. Jaishankar reaffirmed that AI and maritime security remain important priorities for India at the United Nations. He highlighted that the New Delhi Declaration emphasizes democratic access to AI resources, building secure and trustworthy systems, investing in human capabilities, and harnessing AI for economic growth and social good. Indian Railways has approved the introduction of

0: இதுவரை சங்கீத சாரலில் காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டீர்கள். செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 ஸ்ரீ போதீந்திரால் சரித்திரம் இசைப்பேரொரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 1:10 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஸ்ரீ போதீந்திரால் சரித்திரம் இசைப்பேரொரை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்து சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீன

0: மாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேடு மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும், டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிசாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் 3வது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் ஒரு தீவிரவாதி உட்பட 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்ற

0: நாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை பகுதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 20 முதல் 24 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 21 முதல் 26 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 20 முதல் 25 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.6 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 20 முதல் 24 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். சென்னையில் லட்சுமிபுரம் முதல் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகள் இவ்வாறு வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை 1.4 முதல் 1.7 மீட்டராக அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை தொடரும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். கடலூரில் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும். நாகப்பட்டினம் தெற்கு 1 மீட்டர் அதாவது 1 மீட்டர் வேகத்தில் அலைகள் வேகம் எடுக்கும். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காரைக்கால் பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்களை கேட்கலாம்.
2: அரக்கோணம் சோசு யுவராசன் இயற்றிய பாடல் ஜெயஸ்ரீ ஜெகநேச அமைப்பில் பாடியவர் சுனந்தா ராமதாஸ்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின்

மனக்குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10 கேளுங்கள் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு கவிதாலயாவின் சாமி திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். 3 மணிக்கு

0: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திட்டம் இந்திரதனுஷ் திட்டம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதன் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் தடுப்பூசிகளுக்கு மிக முக்கியமான பங்கு உள்ளது. பல்வேறு தொற்று நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் நோய்களின் தீவிரத்தை குறைப்பதற்கும் தடுப்பூசிகள் உதவுகின்றன. எந்த ஒரு குழந்தையும் தடுப்பூசி பாதுகாப்பிலிருந்து விடுபடக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்திய அரசு பல்வேறு தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் முக்கியமான திட்டங்களில் ஒன்று மிஷன் இந்திரதனுஷ். இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் 2014 டிசம்பர் மாதத்தில் மிஷன் இந்திரதனுஷ் தொடங்கப்பட்டது. வழக்கமான தடுப்பூசி சேவைகளில் விடுபட்ட அல்லது முழுமையாக தடுப்பூசி பெறாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை வழங்கி முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்திரதனுஷ் என்றால் வானவில். வானவில்லில் பல வண்ணங்கள் ஒன்றிணைந்து அழகை உருவாக்குவது போல குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பல்வேறு தடுப்பூசி சேவைகளை ஒருங்கிணைத்து வழங்கும் நோக்கத்தை குறிக்கும் வகையில் இந்த பெயர் அமைந்துள்ளது. நாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே அளவில் தடுப்பூசி சேவை கிடைப்பது எளிதான பணியல்ல. குறிப்பாக தொலைதூர பகுதிகள், நகர்ப்புற குடிசை பகுதிகள், இடம்பெயரும் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகள், பழங்குடியினர் வாழும் பகுதிகள் மற்றும் சுகாதார சேவைகள் குறைவாக சென்றடையும் இடங்களில் சில குழந்தைகள் தடுப்பூசி பெறாமல் விடுபடக்கூடும். இத்தகைய பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதுதான் மிஷன் இந்திரதனுஷின் முக்கிய அம்சமாகும். வழக்கமான தடுப்பூசி முகாம்களில் தவறிய குழந்தைகள் மற்றும் தடுப்பூசி தொடங்கி தேவையான அனைத்து தவணைகளையும் முடிக்காமல் விடுபட்ட குழந்தைகள் கண்டறியப்படுகின்றனர். பின்னர் அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இதில் குழந்தைகள் மட்டுமல்லாமல் தடுப்பூசி சேவைகளில் விடுபட்ட கர்ப்பிணி பெண்களுக்கும் தேவையான தடுப்பூசி சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. மிஷன் இந்திரதனுஷின் செயல்பாட்டில் சுகாதார பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. தடுப்பூசி என்பது ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் பாதுகாப்பு அல்ல. குழந்தையின் வயது மற்றும் தேசிய தடுப்பூசி அட்டவணைக்கு ஏற்ப பல்வேறு தடுப்பூசிகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் வழங்கப்படுகின்றன. எனவே ஒரு தவணை தவறிவிட்டால் தடுப்பூசி அட்டவணையை பற்றி சுகாதார பணியாளர்களிடம் ஆலோசனை பெற்று தவறிய தடுப்பூசியை பெறுவது அவசியம். மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் கீழ் நாட்டின் தடுப்பூசி பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக பல கட்டங்களாக சிறப்பு தடுப்பூசி இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரதனுஷ், அதாவது இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் என்ற சிறப்பு முயற்சியும் செயல்படுத்தப்பட்டது. 2017 தொடங்கப்பட்ட இந்த தீவிரப்படுத்தப்பட்ட முயற்சியின் முக்கிய நோக்கம்

0: வழக்கமான தடுப்பூசி திட்டத்தின் கீழ் விடுபட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு தடுப்பூசி சேவைகளை விரைவாக வழங்குவதாகும். பின்னர் இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் 5.0 மூலம் வழக்கமான தடுப்பூசி சேவைகளில் தவறிய குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை சென்றடைவதில் கவனம் செலுத்தப்பட்டது. தட்டம்மை மற்றும் ரூபெல்லா நோய்களை ஒழிக்கும் முயற்சிகளுக்கும் இதில் சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. மேலும் 2 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளில் தவறு இருந்த தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி தவணைகளையும் வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டது. தடுப்பூசி என்பது ஒரு குழந்தையின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, அதிகமான குழந்தைகள் முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை பெறும் போது தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்கள் சமூகத்தில் பரவுவதற்கான வாய்ப்பும் குறைகிறது. மிஷன் இந்திரதனுஷின் அடிப்படை செய்தி மிகவும் எளிமையானது. எந்த குழந்தையும் தடுப்பூசி பாதுகாப்பிலிருந்து விடுபடக்கூடாது. குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு தடுப்பூசி ஒரு முக்கியமான பாதுகாப்பு கவசம். அரசின் திட்டங்களும் சுகாதார பணியாளர்களின் பணிகளும் பெற்றோர்களின் விழிப்புணர்வும் ஒன்றிணைந்தால்தான் முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை அடைய முடியும். ஆகவே உங்கள் குழந்தைக்கு உரிய வயதில் உரிய தடுப்பூசிகளை செலுத்துங்கள். ஆரோக்கியமான குழந்தைகள் உருவானால்தான் ஆரோக்கியமான குடும்பங்களையும் வலிமையான சமூகத்தையும் உருவாக்க முடியும். தடுப்பூசி பாதுகாப்பை உறுதி செய்வோம், குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திரதனுஷ் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. External Affairs Minister Dr. S. Jaishankar will address the high-level session of the 81st United Nations General Assembly in New York this afternoon. According to the UN, the 81st session will focus on revitalizing global cooperation, advancing the Sustainable Development Goals, and promoting collective action for peace, dignity, and equality. External Affairs Minister Dr. S. Jaishankar has raised concerns over repeated attacks on commercial shipping and seafarers in the Gulf, Red Sea, and Black Sea. The minister said that the attacks were no longer exceptional occurrences. Dr. Jaishankar was addressing the inaugural meeting of the Group of Friends on Safety and Security of Shipping and Seafarers during the 81st session of the UN General Assembly in New York. Dr. Jaishankar announced a new initiative by India and Liberia together to draw greater attention to the safety and security of ships and seafarers. He said these incidents could no longer be viewed as isolated cases, as commercial ships and sailors have faced a series of attacks across key waterways. External Affairs Minister Dr. S. Jaishankar has emphasized the need to harness the possibilities offered by artificial intelligence, anticipate its consequences, and mitigate its risks. The minister made these remarks while co-chairing an event on AI in the context of international peace and security, with an emphasis on maritime security, alongside Foreign Minister of Greece, George Yerapetridis. During the event, Dr. Jaishankar reaffirmed that AI and maritime security remain important priorities for India. Foreign Secretary Vikram Misri has emphasized the urgency of UNSC reform to ensure greater voice and representation for developing countries. Delivering India's statement at the 50th annual meeting of foreign ministers on the Group of 77 at the 81st session of the UN General Assembly in New York, Mr. Misri called for collective efforts to enable the Global South to move from being rule takers to rule shapers. Secretary, Ministry of Health and Family Welfare, Poorna Salila Srivastava, reaffirmed India's commitment to strengthening global pandemic preparedness and response at the UN high-level meeting in New York. Addressing the meeting, the Secretary outlined India's coordinated approach to pandemic prevention and response across government and society, which covers a wide range of potential health emergencies. Union Home Minister Amit Shah will arrive in Keralam today. Mr. Shah will inaugurate women's empowerment initiatives in the cooperative sector at Kundara in the late afternoon. Later, he will attend the Amrita Kirti Puraskar ceremony at Amritapuri in Kollam district. Prime Minister Narendra Modi paid tribute to former Prime Minister Dr. Manmohan Singh on his birth anniversary today. In a social media post, Mr. Modi said Dr. Singh's

0: spent many years in public life and served the nation with dedication. The India Meteorological Department has issued a red color warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Uttar Pradesh and Uttarakhand today. The IMD has said that due to the depression over South Chhattisgarh and adjoining South Interior Odisha, very heavy rainfall is likely to prevail at isolated places over Chhattisgarh, East Madhya Pradesh, Uttar Pradesh and Uttarakhand. The Met Department has also predicted heavy rainfall over Haryana, Chandigarh, Bihar, Himachal Pradesh, Jharkhand, Odisha, Sub-Himalayan West Bengal and Sikkim for the day. The Indian women's kabaddi team clinched gold after beating Iran. The Indian women went on an unbeaten run throughout their campaign. This historic victory marked India's third gold medal of the ongoing Asiad competition, following earlier triumphs by the women's cricket team and the shooting duo of Suruchi Singh Phogat and Kamaljeet in the 10-meter air pistol mixed team event. India won the silver medal in the women's 50-meter rifle three positions team event at the Asian Games today. The trio of Tilotama Sen, Vidarsa Vinod and Ashish Chokse scored 1,763 points, finishing behind China, which secured gold with the game's record 1,773 points. Meanwhile, Indian squash players delivered a strong performance at the Asian Games, with teenager Anahat Singh reaching the women's singles final after a remarkable comeback against Japan's world number 6 Satoma Watanabe. With this, India stands on 12th position with a total of 27 medals, including 3 gold, 11 silver and 13 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷவாணி
2: பெருமைமிகு பாரதம். பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம். உரை சித்திரம். எழுதியவர் வி. ஹேமலதா.
3: இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கியமான சமூக நலத்திட்டங்களில் ஒன்றாக பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா விளங்குகிறது.
4: ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சமையல் எரிபொருளான எல்பிஜியை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும்.
3: குறிப்பாக கிராமப்புறங்களில் நீண்ட காலமாக விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் மற்றும் பிற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்தி சமையல் செய்து வந்த குடும்பங்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது.
4: உஜ்வலா யோஜனா திட்டத்தின் முதன்மையான நோக்கம் ஏழை குடும்பங்களுக்கு சமையல் எரிபொருளான எல்பிஜி எளிதில் கிடைக்கக்கூடியதாக செய்வதாகும். பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களால் எல்பிஜி இணைப்பை பெறுவதற்கான ஆரம்ப செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருந்தது. இதனால் பல குடும்பங்கள் விறகு மற்றும் பிற பாரம்பரிய எரிபொருட்களையே தொடர்ந்து பயன்படுத்தி வந்தன.
3: இந்நிலையில் திட்டத்தின்படி தகுதியான குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எல்பிஜி இணைப்பை வழங்குவதன் மூலம் எளிமையான சமையல் முறையை ஊக்குவிப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது.
4: இதன் மூலம் ஏழை குடும்பங்களும் நவீன சமையல் வசதிகளை பயன்படுத்தும் வாய்ப்பை பெறுகின்றன. உஜ்வலா திட்டத்தின் மற்றொரு முக்கியமான நோக்கம் பெண்களின் உடல் நலத்தை பாதுகாப்பதாகும். பாரம்பரிய அடுப்புகளில் விறகு, நிலக்கரி, பிற திட எரிபொருட்களை எரிக்கும் போது அதிக அளவில் புகை உருவாகிறது. சமையல் அறையில் நீண்ட நேரம் பணிபுரியும் பெண்கள் அந்த புகையை தொடர்ந்து சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
3: இந்த புகை சமையல் அறையின் காற்று தரத்தை பாதிப்பதுடன் கண் எரிச்சல் மற்றும் சுவாச கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கான அபாயத்தையும் அதிகரிக்கக்கூடும். எனவே புகையை குறைத்து சுத்தமான சமையல் சூழலை உருவாக்குவதன் மூலம் பெண்களின் உடல்நலத்தை மேம்படுத்துவது உஜ்வலா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
4: வீட்டிற்குள் ஏற்படும் காற்று மாசுபாடு ஏழை குடும்பங்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும். குறிப்பாக காற்றோட்டம் குறைவான வீடுகளில் விறகு அல்லது பிற திட எரிபொருட்களை பயன்படுத்தி சமையல் செய்வதால் புகை நீண்ட நேரம் வீட்டுக்குள் தேங்கக்கூடும்.
3: எல்பிஜி போன்ற சுத்தமான சமையல் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த புகை மாசுபாட்டை குறைக்க முடியும். எனவே குடும்ப உறுப்பினர்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும்.
4: கிராமப்புறங்களில் விறகு சேகரிப்பது பெரும்பாலும் பெண்களின் அன்றாட பணிகளில் ஒன்றாக இருந்தது. பல பெண்கள் சமையலுக்கு தேவையான விறகை தேடி நீண்ட தூரம் நடந்து சென்று அதை சேகரித்து வீட்டிற்கு கொண்டு வர வேண்டிய

0: இருந்தது. இது அவர்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் அதிகமாக எடுத்துக்கொண்டது.
1: எல்பிஜி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எரிபொருளுக்காக வெறகு சேகரிக்கும் தேவையை குறைக்க முடியும். இதனால் பெண்களின் உடல் உழைப்பு சுமை குறைவதுடன் அவர்களின் அன்றாட வாழ்க்கையும் எளிதாகிறது. பெண்களின் உழைப்பையும் நேரத்தையும் மதிப்புமிக்க வளமாக கருதி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கியமான சமூக நோக்கமாகும்.
0: விறகு சேகரித்தல், அதை உலர்த்துதல், சேமித்தல் போன்ற பணிகளுக்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது. மேலும் பாரம்பரிய அடுப்பில் சமையல் செய்வதற்கும் அதிக நேரமும் உழைப்பும் தேவை.
1: எல்பிஜி பயன்பாடு சமையல் பணியை ஒப்பீட்டளவில் எளிதாக்குவதால் பெண்களுக்கு நேர சேமிப்பு ஏற்படுகிறது. இந்த நேரத்தை அவர்கள் கல்வி கற்பது, வேலை செய்வது, சுய தொழிலில் ஈடுபடுவது, குழந்தைகளை கவனிப்பது அல்லது குடும்பத்துடன் செலவிடுவது போன்ற பயனுள்ள செயல்களுக்கு பயன்படுத்த முடியும்.
0: பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டமாக உஜ்வலா யோஜனா செயல்படுகிறது. எல்பிஜி இணைப்பை பெண் குடும்ப உறுப்பினரின் பெயரில் வழங்குவது பெண்களின் சமூக முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகிறது.
1: ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவையான சமையல் எரிபொருள் தொடர்பான வசதி பெண்ணை மையமாக கொண்டு வழங்கப்படுவதன் மூலம் குடும்பத்திலும் சமூகத்திலும் பெண்களின் பங்களிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் பெண்களின் சுயமரியாதை, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தலை ஊக்குவிப்பதும் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
0: உஜ்வலா திட்டத்தின் இறுதி நோக்கங்களில் ஒன்று ஏழை குடும்பங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகும். ஒரு குடும்பத்திற்கு சுத்தமான சமையல் எரிபொருள் கிடைப்பது சமையல் வசதியில் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை, அது குடும்பத்தின் சுகாதாரம், நேர மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது.
1: சமையல் அறையில் புகை குறைவதால் சுத்தமான சூழல் உருவாகிறது. பெண்களின் உழைப்பு சுமை குறைகிறது. குழந்தைகள் புகை நிறைந்த சமையல் அறையில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைகிறது. இதன் மூலம் குடும்ப வாழ்க்கை மேலும் வசதியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாறுகிறது.
0: சமையல் அறையில் உருவாகும் புகை பெண்களை மட்டுமல்லாமல் குழந்தைகளையும் பாதிக்கக்கூடும். குறிப்பாக சிறு குழந்தைகள் தாயுடன் சமையல் அறையில் அதிக நேரம் இருப்பதால் புகைக்கு ஆளாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே வீட்டுக்குள் புகை மாசுபாட்டை குறைத்து குழந்தைகளுக்கு சுத்தமான சூழலை உருவாக்குவதும் உஜ்வலா திட்டத்தின் மறைமுகமான முக்கிய நோக்கமாகும். மேலும் குழந்தைகள் விறகு சேகரிப்பில் ஈடுபட வேண்டிய நிலை குறைவதால் அவர்கள் கல்வி மற்றும் பிற வளர்ச்சி நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது.
1: உஜ்வலா திட்டத்தின் முக்கிய இலக்குகளில் கிராமப்புற வளர்ச்சியும் ஒன்றாகும். இந்தியாவின் பல கிராமப்புறங்களில் மக்கள் நீண்ட காலமாக பாரம்பரிய எரிபொருட்களை நம்பியிருந்தனர். நவீன சமையல் எரிபொருளை அவர்களிடம் கொண்டு செல்வதன் மூலம் கிராமப்புற வாழ்க்கை முறையை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவுகிறது.
0: சுத்தமான சமையல் வசதி கிடைப்பது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுடன் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையிலான அடிப்படை வசதி வேறுபாட்டையும் குறைக்க உதவுகிறது. பொருளாதார வசதி உள்ள குடும்பங்கள் நீண்ட காலமாக எல்பிஜி போன்ற நவீன சமையல் எரிபொருட்களை பயன்படுத்தி வந்த நிலையில் ஏழை குடும்பங்கள் பல்வேறு காரணங்களால் பாரம்பரிய எரிபொருட்களை சார்ந்திருந்தன.
1: இந்த வசதி வேறுபாட்டை குறைத்து ஏழை குடும்பங்களுக்கும் நவீன சமையல் வசதியை வழங்குவது உஜ்வாலா திட்டத்தின் முக்கிய சமூக நோக்கமாகும். இதன் மூலம் பொருளாதார நிலை காரணமாக உருவாகும் சமையல் சமத்துவமின்மையை பெருமளவில் குறைக்க முடியும்.
0: உஜ்வாலா திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடனும் தொடர்புடையது. விறகு மற்றும் பிற உயிரி எரிபொருட்களை எரிப்பதால் புகை மற்றும் பல்வேறு மாசுபடுத்திகள் உருவாகின்றன. விறகின் தேவையை குறைப்பதன் மூலம் இயற்கை வளங்களின் மீதான அழிவு செயல்களை இதன் மூலம் குறைக்க முடியும்.
1: குறிப்பாக விறகிற்காக காடுகளை அதிகமாக சார்ந்திருக்கும் நிலையை குறைப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மறைமுகமாக உதவுகிறது. இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்குவதும் எதிர்கால தலைமுறைக்கான இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவுவதும் இந்த திட்டத்தின் பரந்த நோக்கங்களில் ஒன்றாகும். உஜ்வலா திட்டம் நேரடியாக வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் அல்ல. இருப்பினும் பெண்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் மிச்சப்படுத்துவதன் மூலம் அவர்களின் பொருளாதார செயல்பாட்டிற்கு மறைமுகமாக உதவ முடியும்.
0: விறகு சேகரிப்பில் செலவிடப்பட்ட நேரத்தை பெண்கள் வேலை, சுய தொழில், சிறு வணிகம், கல்வி அல்லது திறன் மேம்பாடு போன்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும். இதன் மூலம் குடும்பத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. சமையல் எரிபொருள் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாகும். ஆனால் வருமான வேறுபாட்டின் காரணமாக அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரே மாதிரியான சமையலுக்கான எரிபொருள் வசதி கிடைப்பதில்லை. இந்த வேறுபாட்டை குறைத்து ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களுக்கும் நவீன சமையல் வசதியை வழங்குவது சமூக சமத்துவத்தை மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. சமூகத்தின் அடித்தட்டு மக்களையும் நவீன வளர்ச்சியின் பயனாளிகளாக மாற்றுவது இதன் முக்கிய நோக்கமாகும்.
1: எரிவாயு பாதுகாப்பு, சிலிண்டர் பயன்பாடு, ரெகுலேட்டர் மற்றும் குழாய் தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகள்

0: பற்றிய விழிப்புணர்வையும் பயனாளிகளிடம் ஏற்படுத்துவது அவசியமாகிறது. எனவே சுத்தமான எரிபொருளுடன் பாதுகாப்பான பயன்பாட்டையும் ஊக்குவிப்பது திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஒரு குடும்பத்தின் சமையலறை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நலனிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சுத்தமான சமையல் முறையை குடும்ப அளவில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கு உஜ்வாலா திட்டம் பங்களிக்கிறது.
1: பெண்களின் உடல் நலம் மேம்படும் போது குடும்பத்தின் நலனும் மேம்படும். குழந்தைகள் சுத்தமான சூழலில் வளரும் போது அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை தரமும் உயர வாய்ப்பு ஏற்படுகிறது. அதேபோல் குழந்தைகள் எரிபொருள் சேகரிப்பு போன்ற பணிகளில் ஈடுபடாமல் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கு ஏற்ற சூழல் உருவாகிறது. எனவே உஜ்வலா திட்டத்தின் தாக்கம் சமையலறையை தாண்டி கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டிற்கும் செல்கிறது. மொத்தத்தில் பிரதம மந்திரியின் உஜ்வலா யோஜனா திட்டத்தின் நோக்கம் ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் சுத்தமான சமையல் எரிபொருளை வழங்குவது மட்டுமல்ல, அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் எல்பிஜி இணைப்பு நம்மில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரியின் உஜ்வலா யோஜனா திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளான எல்பிஜி இணைப்பை வழங்குவதற்காக செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பதாரர் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். மேலும் அந்த பெண்ணின் குடும்பத்தில் ஏற்கனவே எந்த எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனத்தின் எல்பிஜி இணைப்பும் இருக்கக்கூடாது.
1: எஸ்சிஎஸ்டி குடும்பங்கள் பிரதம மந்திரியின் கிராமப்புற ஆவாஸ் யோஜனா பயனாளிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், வனப்பகுதியில் வசிப்பவர்கள், தீவு மற்றும் ஆற்றுத்தீவு பகுதிகளில் வசிப்பவர்கள் போன்ற தகுதியான பிரிவுகளும் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன.
0: விண்ணப்பிக்கும் போது KYC படிவம், ஆதார் விவரம், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை காட்டும் ரேஷன் அட்டை அல்லது அரசு வழங்கிய குடும்ப ஆவணம், தேவையான முகவரி ஆதாரம், வங்கிக் கணக்கு விவரம் மற்றும் வறுமை அறிவிப்பு போன்ற ஆவணங்கள் தேவைப்படுகின்றன.
1: அடுத்ததாக இந்த திட்டத்தினால் பெண்களுக்கு கிடைத்த நன்மைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இத்திட்டத்தின் முக்கிய நன்மையாக தகுதியான பயனாளிகளுக்கு வைப்பு தொகை இல்லா எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது. சிலிண்டர் பாதுகாப்பு வைப்பு, அழுத்த கட்டுப்படுத்தி, எல்பிஜி குழாய், நுகர்வோர் அட்டை மற்றும் நிறுவல் தொடர்பான செலவுகளுக்கு அரசு நிதியுதவி வழங்குகிறது. இதனால் ஆரம்ப கட்டத்தில் குடும்பத்திற்கு ஏற்படும் பொருளாதார சுமை குறைகிறது.
0: புதிய இணைப்பை பெறும் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு முதல் எல்பிஜி சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய இணைப்பை பெற்ற உடனேயே எரிவாயுவை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு எல்பிஜி அடுப்பும் இலவசமாக வழங்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே எல்பிஜி அடுப்பு இல்லாத குடும்பங்கள் கூட புதிய எரிவாயு இணைப்பை பயன்படுத்த தொடங்குவதற்கு இது உதவுகிறது.
1: விறகு, நிலக்கரி மற்றும் பிற திட எரிபொருட்களை எரிப்பதால் சமையலறையில் அதிக அளவு புகை உருவாகலாம். எல்பிஜி பயன்படுத்துவதன் மூலம் சமையலறை புகை குறைவதால் பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சூழல் உருவாகிறது. விறகு அடுப்பு அல்லது பிற பாரம்பரிய அடுப்புகளில் சமையல் செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படலாம். எல்பிஜி அடுப்பில் சமையல் செய்வது எளிதாகவும் விரைவாகவும் இருப்பதால் குடும்பத்தின் அன்றாட பணிகளில் நேரத்தை சேமிக்க முடிகிறது.
0: விறகு மற்றும் பிற திட எரிபொருட்களின் பயன்பாடு குறைவதால் மரங்களை வெட்டுவதற்கான தேவை குறையலாம். இதன் மூலம் காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவும் வாய்ப்பு ஏற்படுகிறது.
1: சுத்தமான சமையல் எரிபொருள் கிடைப்பது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முக்கிய காரணியாகும். தூய்மையான சமையலறை, குறைந்த புகை, குறைந்த உடல் உழைப்பு மற்றும் விரைவாக சமையல் செய்தல் ஆகியவை குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையை வசதியாக்குகின்றன.
0: எல்பிஜி இணைப்பை பெறுவதற்கான ஆரம்ப செலவுகளை அரசின் நிதியுதவி குறைப்பதால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் நவீன சமையல் எரிபொருளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெறுகின்றன. எல்பிஜியை முறையாக பயன்படுத்தி பாதுகாப்பு விதிகளை பின்பற்றும் போது சமையலறையை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க முடியும். எல்பிஜி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். அதிகாரப்பூர்வ தகவலின்படி 2024-25 நிதியாண்டில் வீடுதோறும் எல்பிஜி பாதுகாப்பு சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
1: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்தின் சாதனைகள் மற்றும் சவால்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். உஜ்வலா திட்டத்தின் மிக முக்கியமான சாதனை, மிக குறுகிய காலத்தில் கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்கியதாகும். ஆரம்பத்தில் 8 கோடி எல்பிஜி இணைப்புகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு 2019 செப்டம்பர் மாதத்திலேயே எட்டப்பட்டது. பின்னர் உஜ்வலா 2.0 திட்டத்தின் மூலம் மேலும் பல குடும்பங்கள் இணைக்கப்பட்டன. 2026 செப்டம்பர் 8 தேதி நிலவரப்படி

0: இந்த திட்டத்தின் கீழ் 10.56 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சமீபத்திய விரிவாக்கத்தின் கீழ் 25 லட்சம் புதிய இணைப்புகள் வழங்கும் பணியும் நடைபெற்று வருகிறது.
1: இந்த திட்டத்தின் வெற்றி எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதில் மட்டுமில்லாமல் அதன் தொடர்ச்சியான பயன்பாட்டிலும் காணப்படுகிறது. பயனாளிகளின் சராசரி ஆண்டு பயன்பாடு 2021-22 நிதியாண்டில் 3.68 ஆக இருந்த நிலையில் நிதியாண்டு 2025-26 4.71 உயர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இது எல்பிஜி பயன்பாடு படிப்படியாக அதிகரித்து வருவதை காட்டுகிறது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயரும் தொழிலாளர்கள் மற்றும் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் எல்பிஜி இணைப்பை பெறுவதிலும் தொடர்ந்து பயன்படுத்துவதிலும் சில நிர்வாக மற்றும் ஆவண சிக்கல்களை எதிர்கொண்டனர். இதை கருத்தில் கொண்டு உஜ்வலா 2.0 திட்டத்தில் இடம்பெயரும் குடும்பங்களுக்கு சிறப்பு வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன.
0: அடுத்ததாக உஜ்வலா திட்டத்தின் முக்கிய சவால்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். இத்திட்டம் புதிய எல்பிஜி இணைப்பை வழங்குவதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் மீண்டும் மீண்டும் எல்பிஜி கேஸ் நிரப்ப ஆகும் செலவை ஏழை குடும்பங்கள் சமாளிக்க வேண்டியுள்ளது. இதனால் சில குடும்பங்கள் எல்பிஜியை குறைவாக பயன்படுத்தி மீண்டும் விறகு போன்ற எரிபொருட்களுக்கு திரும்பும் நிலை ஏற்படுகிறது. இந்த சவாலை சமாளிக்க அரசு இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட சமையல் எரிவாயு மானியம் அதாவது எல்பிஜி சப்சிடி வழங்கியுள்ளது. நிதியாண்டு 2025-26 காலகட்டத்தில் ஒரு 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டருக்கு ₹300 மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மானியம் ஆண்டுக்கு அதிகபட்சம் 9 முறை வழங்குவதற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு எல்பிஜி இணைப்பு வழங்குவது மட்டும் போதுமானதல்ல. அந்த குடும்பம் தொடர்ந்து எல்பிஜியை முதன்மை சமையல் எரிபொருளாக பயன்படுத்துகிறதா என்பது முக்கியம். எல்பிஜி விலை, குடும்ப வருமானம், உள்ளூர் விநியோக வசதி போன்ற காரணிகள் பயன்பாட்டை பாதிக்கலாம். எனவே இணைப்பு வழங்குதல் என்பதிலிருந்து தொடர்ச்சியான பயன்பாடு என்ற அடுத்த கட்டத்திற்கு திட்டம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது.
1: தொலைதூர கிராமங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் எல்பிஜி சிலிண்டர்களை விரைவாகவும் எளிதாகவும் பெற்றுக்கொள்வது சில நேரங்களில் சிரமமாக இருக்கலாம். விநியோக மையங்களின் எண்ணிக்கை, போக்குவரத்து வசதி மற்றும் வீடு தேடி வழங்கும் சேவை ஆகியவை தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும். சிலிண்டர் வைப்பிடம், குழாய் பராமரிப்பு, அடுப்பு பயன்பாடு, கசிவு ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை குறித்தும் எல்பிஜி இணைப்பு கிடைத்த பிறகு அதன் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து பயனாளிகளுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டியுள்ளது.
0: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்தில் சேர என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். விண்ணப்பதாரரின் அடையாளச் சான்றாக ஆதார் அட்டை, எல்பிஜி இணைப்பிற்கான வாடிக்கையாளர் விவரங்களை பதிவு செய்ய KYC படிவம், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை உறுதிப்படுத்த ரேஷன் அட்டை, ஆதார் அட்டையில் உள்ள முகவரி வேறுபட்டிருந்தால் தேவையான முகவரி சான்று, ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு உள்ளதா என்பதை சரிபார்க்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் விவரங்கள், வங்கிக் கணக்கு எண் மற்றும் IFSC குறியீடு உள்ளிட்ட வங்கிக் கணக்கு விவரங்கள், ஒருவரின் குடும்பம் இந்த திட்டத்தின் தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது என்பதை உறுதிப்படுத்த வறுமை மற்றும் தகுதி பற்றிய சுய அறிவிப்பு,
1: மேலும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், புகைப்படம் என்பது ஒரு சில எல்பிஜி விநியோகஸ்தர்களால் கோரப்படலாம், ஆவணங்களின் துல்லியமான தேவைகள் மற்றும் விண்ணப்பிக்கும் வகை முறைகள் எல்பிஜி விநியோகஸ்தரை பொறுத்து மாறக்கூடும். இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி KYC, ஆதார், குடும்ப அமைப்பை நிரூபிக்கும் ஆவணம், வங்கி விவரங்கள் மற்றும் தகுதி அறிவிப்பு ஆகியவை முக்கியமானவை.
0: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த திட்டத்தில் சேர தகுதியான பெண்கள் ஆன்லைன் அல்லது நேரடியாக எல்பிஜி விநியோகஸ்தர் மூலம் விண்ணப்பிக்கலாம். முதலில் விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்த பெண்ணாகவும் குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இல்லாதவராகவும் இருக்க வேண்டும். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அப்ளை ஃபார் நியூ PMUY கனெக்ஷன் என்ற விண்ணப்ப பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் விருப்பமான எல்பிஜி நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும். பொதுவாக இண்டேன், பாரத் கேஸ் அல்லது HP கேஸ் நிறுவனங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கலாம்.
1: விண்ணப்ப படிவத்தில் பெயர், முகவரி, ஆதார் விவரம், குடும்ப உறுப்பினர்களின் விவரம், வங்கிக் கணக்கு போன்ற தேவையான தகவல்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். தேவையான KYC மற்றும் குடும்ப தகுதியை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எல்பிஜி விநியோகஸ்தர் ஆவணங்களையும் குடும்பத்தின் தகுதியையும் சரிபார்ப்பார். தகுதி உறுதி செய்யப்பட்ட பின்னர்

0: பின்னர் இந்த திட்டத்தின் விதிமுறைகளின்படி எல்பிஜி இணைப்பு வழங்கப்படும். தற்போதைய திட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு இணைப்புடன் தொடர்புடைய நிதி உதவியும் முதல் சிலிண்டர் மற்றும் அடுப்புக்கான உதவியும் வழங்கப்படுகிறது. விண்ணப்பிக்கும் முன் ஆதார், குடும்ப அட்டை, வங்கி கணக்கு மற்றும் பிற தேவையான ஆவணங்களில் பெயர் மற்றும் முகவரி விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பது நல்லதாகும்.
1: இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக உஜ்வாலா 2.0 செயல்படுத்தப்பட்டது. இதில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கும் விண்ணப்ப நடைமுறையை எளிதாக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 2026 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நிலவரப்படி 10.56 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளன. சமீபத்திய 25 லட்சம் இணைப்புகள் கொண்ட விரிவாக்கத்தின் கீழும் சுமார் 24.4 லட்சம் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தளம் சொல்கிறது. எல்பிஜி இணைப்பு கிடைத்த பிறகு அதை பாதுகாப்பாக பயன்படுத்துவதும் மிகவும் அவசியமாகும்.
0: பயனாளிகள் எல்பிஜி சிலிண்டரை நேரடியாக வெயிலில் வைக்கக்கூடாது. எரிவாயு கசிவு இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அடுப்பை அணைக்க வேண்டும். தீப்பெட்டி அல்லது மின்சார சுவிட்சை பயன்படுத்தாமல் பாதுகாப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்பிஜி குழாய் மற்றும் ரெகுலேட்டரை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட எல்பிஜி உபகரணங்களையே பயன்படுத்த வேண்டும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இது. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்ட சமையல் எரிபொருள் திட்டங்களில் ஒன்றாக உள்ளது. 2026 செப்டம்பர் மாத நிலவரப்படி 10.56 கோடிக்கும் அதிகமான இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பது இதன் மிகப்பெரிய அளவை காட்டுகிறது.
1: மேலும் எல்பிஜி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக 2024-25ஆம் நிதியாண்டில் சுமார் 12.12 லட்சம் வீடுகளில் டோர் டு டோர் சேஃப்டி செக்ஸ், அதாவது இல்லம் தோறும் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், சுமார் 4.65 கோடி பழைய மற்றும் தரமற்ற எல்பிஜி ரப்பர் டியூப்கள் அங்கீகரிக்கப்பட்ட சுரக்ஷா ரப்பர் டியூப்கள் மூலம் மாற்றப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாதனைகள் ஒரு பக்கம் மிக சிறப்பாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் சில சவால்களும் உள்ளன. அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம்.
0: இந்த திட்டத்தின் மூலம் எல்பிஜி இணைப்பு இலவசமாக கிடைத்தாலும் தொடர்ந்து எரிவாயு நிரப்ப ஆகும் செலவு சில ஏழை குடும்பங்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளது. எல்பிஜி விலை, எரிவாயு நிரப்புவதற்கான மானியம், விநியோக வசதி, கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கச் செய்தல் மற்றும் பாதுகாப்பான பயன்பாடு ஆகியவை திட்டத்தின் நீண்டகால வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த திட்டத்தை ஒரு எல்பிஜி இணைப்பு வழங்கும் திட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது பல சமூக பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் அணுகும் திட்டமாகும். சுத்தமான சமையல், குறைந்த புகை, சிறந்த சமையலறை சூழல், பெண்களுக்கு நேர சேமிப்பு, மேம்பட்ட வாழ்க்கை தரம் என்ற தொடர் மாற்றத்தை உருவாக்குவது இதன் முக்கிய சமூக பயனாகும்.
1: அடுத்ததாக நாம் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பயனடைந்த பயனாளிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் தமிழ்நாட்டிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இல்லாத தகுதியான ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட வயது வந்த பெண்ணுக்கு எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது. SC/ST மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், கிராமப்புற பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பயனாளிகள், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள், வனப்பகுதிகளில் வசிப்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தகுதியான பிரிவுகள் இதில் இடம்பெறுகின்றன.
0: தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் பயனாளிகள் பெரும்பாலும் கிராமப்புற மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களாக உள்ளனர். முன்பு விறகு, விவசாய கழிவுகள் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்திய குடும்பங்களுக்கு எல்பிஜி கிடைப்பதால் சமையலறை புகை குறைகிறது. இதன் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுத்தமான சமையல் சூழலை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. நாடு முழுவதும் உஜ்வாலா யோஜனா திட்டம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது.
1: தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் ஆரம்ப கால செயல்பாட்டை எடுத்துக்கொண்டால், 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மத்திய அரசின் மாநில வாரியான தரவின்படி தமிழ்நாட்டில் 31,53,589 உஜ்வாலா யோஜனா எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. பின்னர் திட்டத்தின் அடுத்த கட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் பயனாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டது. மேலும் 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மத்திய அரசின் மற்றொரு மாநில வாரியான தரவின்படி தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் கீழ் 36,1065 இணைப்புகள் பதிவாகியிருந்தன. இதில் 32,35,850 இணைப்புகள் திட்டத்தின் முதல் கட்டத்தையும், 3 லட்சத்து

0: 65,215 இணைப்புகள் பின்னர் வழங்கப்பட்ட இணைப்புகளையும் உள்ளடக்கியதாக அரசு தரவு சொல்கிறது.
1: இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு எல்பிஜி இணைப்பு மட்டுமல்லாமல் திட்ட விதிகளின்படி இணைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பு வைப்பு, அழுத்த கட்டுப்படுத்தி, பாதுகாப்பு குழாய் மற்றும் நிறுவல் செலவுகளுக்கான உதவி கிடைக்கிறது. உஜ்வலா 2.0 திட்டத்தின் கீழ் முதல் முறை எரிவாயு சிலிண்டர் மற்றும் அடுப்பும் இலவசமாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உஜ்வலா திட்டத்தின் முக்கிய பயன்களில் ஒன்று பெண்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் மிச்சப்படுத்துவதாகும். விறகு சேகரிப்பதற்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை குறைவதால் பெண்கள் குடும்ப பராமரிப்பு, குழந்தைகளின் கல்வி மற்றும் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளில் அதிக நேரத்தை செலவிட முடிகிறது. மத்திய அரசின் தகவலின்படி நாடு முழுவதும் சில பெண்கள் தினமும் 2 முதல் 3 மணி நேரம் வரை மிச்சப்படுத்த முடிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: இத்திட்டத்தின் வெற்றி எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதால் மட்டும் அளவிடப்படுவதில்லை.

0: 2 முதல் 3 மணி நேரம் வரை மிச்சப்படுத்த முடிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இத்திட்டத்தின் வெற்றி எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. பயனாளிகள் தொடர்ந்து எரிவாயு நிரப்புதல் செய்வதும் முக்கியமானதாகும். இதற்காக 2025-26 நிதியாண்டில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டருக்கு ₹300 வீதம், ஆண்டுக்கு அதிகபட்சம் 9 முறை எரிவாயு நிரப்புதல்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மானியம் வழங்க அரசு ஒப்புதல் அளித்தது. இதன் நோக்கம் ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜியை தொடர்ந்து பயன்படுத்தும் வாய்ப்பை அதிகரிப்பதாகும். தமிழ்நாட்டில் நகர்ப்புற குடிசை பகுதிகள், கிராமப்புறங்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சமையல் எரிபொருளுக்கான தேவை சமூக நலனுடன் நேரடியாக தொடர்புடையது. குறிப்பாக பெண்களின் உடல்நலம், குடும்ப செலவு, சமையல் நேரம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் எல்பிஜி பயன்பாடு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
0: 2026 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எல்பிஜி விநியோகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற தொழில் மற்றும் நகர்ப்புற மையங்களில் இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கும் 5 கிலோ எடையுள்ள எல்பிஜி சிலிண்டர்கள் எளிதில் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிலர் இந்த திட்டத்தில் இணைய தங்களுடைய குடும்ப விவரங்கள், வருமான நிலை அல்லது எல்பிஜி இணைப்பு தொடர்பான தகவல்களை தவறாக வழங்க முயற்சி செய்யலாம். அப்படி செய்தால் அது திட்டத்தின் நோக்கத்தையே பாதித்துவிடும்.
1: விண்ணப்பத்தில் வழங்கப்படும் தகவல்கள் சரிபார்ப்பு மற்றும் போலியான இணைப்பு கண்டறிதலுக்கு உட்படுத்தப்படுகின்றன. தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்கள் கண்டறியப்பட்டால் இணைப்பு மற்றும் சேவைகள் நிறுத்தப்படும். இந்த திட்டத்தின் முக்கிய விதிகளில் ஒன்று ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இருக்கக்கூடாது என்பதாகும். ஒரே குடும்பத்தில் 1க்கும் மேற்பட்ட எல்பிஜி இணைப்புகளை மறைத்து புதிய இணைப்பை பெற முயற்சிப்பது தவறான பயன்பாடாகும்.
0: இந்த திட்டத்தின் கீழ் கிடைத்த எல்பிஜி உபகரணங்களை மற்றவர்களுக்கு விற்பனை செய்யவோ, ஒப்படைக்கவோ, வாடகைக்கு விடவோ கூடாது. குடும்பம் குடியிருப்பை மாற்றினால் எல்பிஜி விநியோகஸ்தரிடம் முறையாக முகவரி மாற்றத்தை பதிவு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் எல்பிஜி இணைப்பு வீட்டு சமையல் பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகிறது. அதை கடை, உணவகம் அல்லது வேறு வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது திட்டத்தின் நோக்கத்திற்கு எதிரானதாகும்.
1: பிரதம மந்திரியின் உஜ்வலா யோஜனா திட்டம் ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட சமூக நலத்திட்டமாகும். எனவே அரசு வழங்கும் நலத்திட்டத்தை நேர்மையாக பயன்படுத்துவதும் எல்பிஜி பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதும் ஒவ்வொரு பயனாளியின் பொறுப்பாகும்.
2: இதுவரை பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. ஹேமலதா. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: சைவம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா

கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சீர் செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இம்மகளிரின் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் மற்றும் துப்பாக்கிச் சுடும் குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளையும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். இதனிடையே ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் இருவருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அறிவித்துள்ளார். இவர்களது வெற்றி தமிழகத்தின் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கபடி அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தங்கம், ஸ்குவாஷ், துப்பாக்கிச் சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் 85வது நிறுவன நாளையொட்டி இத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமிழ், தெலுங்கு, மராட்டி, அசாம், வங்க மொழிகளில் 5 அறிவியல் இதழ்களை அறிமுகம் செய்துள்ளார். இந்த வெளியீடு மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முக்கிய விரிவாக்க திட்டமாக திகழ்வதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நம்பகத்தன்மையுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வாசகர்கள் தத்தம் மொழிகளில் அறிய வேண்டும் என்ற நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதே வேளையில் அது சார்ந்த சவால்களை கையாள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஐநாவின் வழிகாட்டுதல்களும் சர்வதேச சட்டங்களும் பின்பற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றார். நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் நடைபெற இருப்பதால் விடுமுறை தினமான நாளை அனைத்து வங்கிகளும் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள்

0: சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிஃப்ட் சிட்டி எனப்படும் மேம்பட்ட நவீன நகரம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் உலகளாவிய நிதி நுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல் பசுமை நகரமான குஜராத் சர்வதேச நிதி நகரம் திகழ்கிறது. தானியங்கி முறையில் குப்பைகளை திரட்டுதல், நவீன குளிர்சாதன வசதிகள், சுரங்க வழி பாதைகள் என பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி சேவையில் முன்னணி நாடாக இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் 18 வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் 17 உள்நாட்டு வங்கிகளின் சேவை மையமாக இந்நகரம் உருவெடுத்துள்ளது. புத்தாக்க சிந்தனை, படைப்பாற்றல் திறன், நிலையான நகர்ப்புற மேம்பாடு, உலகளாவிய நிதி நுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் இந்நிதி நுட்பம் செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையின் குறைபாடுகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் நாளை மறுநாள் துவக்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாளை உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பில் பாரம்பரிய நடை பயணத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6 தேதி நடைபெறும் இடைத்தேர்தலின் ஒரு பகுதியாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பெல்லம்பட்டியில் பகுதியில் நடைபெற்ற சோதனையின் போது சாலையோரத்தில் கிடந்த 380,000 ரூபாயை கைப்பற்றி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல வண்ணங்களில் கைரேகைகளை பதித்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 85 வயது முதியவர் உட்பட 700 மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் காத்தாடி திருவிழாவின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகை பட்டாம்பூச்சி காத்தாடி திருவிழா 2026 கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நீல கடற்கரையின் வான்வெளி எங்கும் விதவிதமான வண்ணங்களிலும் வடிவங்களிலும் காத்தாடிகள் பறந்து விளையாடின. வானை உரசி பார்த்த அந்த வண்ண காத்தாடிகளை கடற்கரையில் திரிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் வியப்புடனும் ஆர்வத்துடனும் கண்டு ரசித்தனர். இதனால் காமேஸ்வரம் நீல கடற்கரையே வண்ணமயமான விழாக்குளம் பூண்டது. செப்டம்பர் 27 தேதி வரை தினமும் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த விழா நடைபெறும். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதியில் இன்று காலை முதலே பேரலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இந்த அலைகள் கரையோரம் வரும்போது மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நடமாட்டத்தை தவிர்க்குமாறு மீனவர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதிகளில் இன்று காலை முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை அதிக ஆற்றல் வாய்ந்த பேரலைகளிடும் என குமரி மாவட்ட மீனவ நலத்துறை எச்சரித்துள்ளது. கள்ளக்கடல் எனப்படும் திடீர் கடல் அலைகளின் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தற்போது குமரி கடல் மிக உக்கரமாக காணப்படுகிறது. எனவே கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்குமாறும் மீனவர்கள் அனைவரும் சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது என்றும் படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
1: விருதுநகரில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி இன்று தொடங்கி வைத்தார். அனைத்து ஆதார் சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு வழங்கும் மையமாக இது செயல்படும் என்று இந்த மையத்தின் மேலாளர் திரு குணசேகரன் கூறியுள்ளார்.

0: ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடாய் ஏஎஸ்கே வந்து ஸ்பெஷல் ஆதார் சென்டர். 18 இயர்ஸ் அபோவ் வந்து இந்தியன் ரெசிடென்ட்டுக்கும் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்றோம். பிளஸ் வந்து ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆதார் பதிவு பண்றோம். இந்த சர்வீஸ் வந்து மத்த ஆதார் சென்டர்ஸ்ல இருக்காது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இது வந்து நம்ம இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் பயன்படுத்திக்கலாம்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷவாணி
3: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: External Affairs Minister Dr. S. Jaishankar calls to leverage AI-created opportunities while addressing associated risks. Co-chairs event on AI in the context of international peace and security in New York. Mr. Jaishankar to address 81st United Nations General Assembly in New York this afternoon. Foreign Secretary Vikram Misri calls for urgent UNSC reform to give developing nations greater voice. Continuous rain in Odisha, Chhattisgarh, Bihar and Uttar Pradesh disrupts normal life. Heavy rainfall alert for today over parts of Uttar Pradesh, Uttarakhand, Chhattisgarh and Madhya Pradesh. Iran proposes deal to reopen Strait of Hormuz in 7 days if US meets its conditions. US rejects the proposal. Indian women's kabaddi team clinches gold, beating Iran at Asian Games, wins 2 silver medals in women's shooting and men's marathon. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. திரைகானம் கேட்கலாம் 2:55 வரை. முதலில் குக்கு திரைப்படத்தின் பாடல் கேட்க உள்ளோம். பாடியவர்கள் ஆர் ஆர் திவ்யா ரமணி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. நேரம் 2:26. 20 நொடி. திரைகானத்தில் தொடர்ந்து சித்ரா சௌமியா மகாதேவன் பாடியுள்ள பாடல் படம் அமர காவியம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:37. தொடர்ந்து மதுஸ்ரீ ஹரிச்சரன் பாடியுட பாடல் படம்.

மீண்டும் திரைகானம் மாலை 5:30. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் போற்றிமுண்ட் 6 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், குடலூர் பஜார், மேல்குடலூர், அவலாஞ்சி, நடுவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மேல் பவானியில் பதிவான மழையின் அளவு 3 சென்டிமீட்டர். தேவாலா, கிளன்மார்கன், வின்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் குண்டாரணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுபாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகிறது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. ஒடிசாவின் தெற்கு உட்பகுதி மற்றும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வடக்கு வடமேற்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று மையம் கொண்டுள்ளது. தற்போது சற்று வலுப்பெற்று அங்கே நிலை கொண்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் தென் தமிழ்நாட்டிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை நாளை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு நாளை வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 30ஆம் தேதியன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழைக்கு வாய்ப்பில்லை. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு

21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்ட், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 5:30 சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29. குறள் அமுதம்.

0: மதிக்காதவன் பின்னே ஒருவன் மானங்கெட்டு திரிந்து வாழ்வு பெறுகிறான் என்பதை விட அப்போதே அவன் இறந்து போனான் என கூறப்படுவது நல்லது. குறள் எண் 967, அதிகாரம் மானம்.
1: ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் நன்னிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று.
0: மதிக்காதவன் பின்னே ஒருவன் மானங்கெட்டு திரிந்து வாழ்வு பெறுகிறான் என்பதை விட அப்போதே அவன் இறந்து போனான் என கூறப்படுவது நல்லது. குறள் எண் 967, அதிகாரம் மானம்.
2: இசையோடு பொருளோடு குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. திரைகானம் ஒலிவிழா வரும் நேரம் இது. துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது SP பாலசுப்ரமணியம், பி. சுசீலா குரல்களில் சின்ன கவுண்டர் படப்பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 5:41, 20 நொடி. சென்னை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி மலேசியா வாசுதேவன், மனோ சுரேந்தர் குரல்களில் கோபுர வாசலிலே படப்பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும்

0: பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்திற்கு நிறைவாக சின்னவர் படப்பாடல், மனோ ஸ்வனலதா குரல்களில்.

0: நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் akashwani.gov.in என்ற இணையதளத்திலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 kHz. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: நிகழ்ச்சி நிரல் நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மத்தியாலை 720 kHz 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சியின் முதல் பகுதி. உறுப்பு தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். 10:00 அகில பாரத இசை. லய விநியாசம் வழங்குவோர் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், வித்வான் சின்ன வெங்கட சுப்பையா அவர்கள் தவில். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை நிகழ்ச்சிகள் மன் கி பாத்.

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00. மற்ற நிகழ்ச்சிகள் அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தான நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை இதில் உரிமை குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் RJ ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் CR மஞ்சுளா அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், உங்கள் கவனத்திற்கு உலக சுற்றுலா தினம் குறித்த சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 உலக ஆறுகள் தினம் உரை வழங்குபவர் சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள், 8:30 திரைகாணம் ஆகியன இடம்பெறும். 9:00 இசைப்பெட்டகம், இதில் ஈமணி சங்கரசாஸ்திரி அவர்களின் வீண இசை, கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, பாலக்காடு VA சுந்தரம் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 12:10 சங்கீத சாரல், ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு, MA கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் குறித்த தகவல்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகள வெப்பநிலை 36°C குறைந்தள வெப்பநிலை 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.8°C, குறைந்தளவு 28.3°C, ஈரப்பதம் 73%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38.3°C, ஈரப்பதம் 59%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Election Commission today said that booth-level officers, BLOs, will visit the homes of individuals who have been issued notices during the ongoing Special Intensive Revision, SIR, to collect the required documents. The BLOs will subsequently upload the documents on the ECINET platform. The decision was taken during a meeting held by the Election Commission in New Delhi. The Commission clarified that such persons will not be called for hearing by the Electoral Registration Officer. It said that hearings will be conducted only in exceptional circumstances, preferably through online mode. The Commission also said if a hearing is required, the elector may authorize any adult member of their family to appear on their behalf. SIR has already been completed in 20 states and UTs, including Bihar and West Bengal. The Commission reiterated that the order for the SIR was issued for all the states and UTs with the unanimous approval of the Commission. The Commission said any person whose name has been left out during SIR and wants to include their name can apply to the concerned Electoral Registration Officer. Chief Justice of India Surya Kant has said that drug abuse among children should be viewed not only as a public health issue but also as a matter of child protection. He was speaking at a seminar in Patna today on restoring childhood, preventing drug abuse and reintegration of children in need of care and protection. The Chief Justice stressed the need to ensure that children affected by substance use are provided safety, treatment, counselling, rehabilitation and opportunities to resume education and family life. Chief Justice of India, Justice Surya Kant, today inaugurated the country's first Victim Rights Centre in Patna. The first of its kind Victim Rights Centre in the country

0: வாய் பேச முடியாத அந்த பெண்மணியை அழைத்து வருவதற்காக சிவிகை தூக்கிகள், காவலாளிகள் என பலரை பல விஷயங்களை ஏற்பாடு செய்த அனிருத்த பிரம்மராயர் அந்த பெண்மணியை அடையாளங்காண வைத்தியர் மகன் பினாகபாணியை சிறையிலிருந்து விடுவித்து அவனை இவர்களோடு அனுப்பி வைக்கிறார். இதை பற்றி தன்னுடைய சீடன் ஆழ்வார்க்கடியானிடமும் பிரஸ்தாபிக்கிறார்.
1: அவன்தான் இந்த பெண்ணை இங்கு அழைத்து வந்தானா?
2: அடையாளம் எல்லாம் சரியாக சொல்லி அனுப்பினேன். அவனும் திருவையாற்றில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு காரியம் வெற்றி என்று செய்தி அனுப்பியிருந்தான்.
1: ஐயா, நான் தோற்றுப்போன காரியத்தில் வெற்றி அடைந்த அந்த புத்திசாலி ஒற்றன் இப்போது எங்கே? இந்த பெண்ணை குறித்து அவனையே கேட்டு விடுவது நல்லதல்லவா?
2: நல்லதுதான். ஆனால் நேற்றிரவு அவனுக்கு எதிர்பாராமல் ஒரு விபத்து நேர்ந்து விட்டது.
1: அடடா, அவனுக்கு என்ன விபத்து? எப்படி நேர்ந்தது?
2: சிவிகையின் பின்னால் அவனும் வந்து கொண்டிருந்தான். இருட்டிய பிறகு கோட்டைக்கு வர வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தபடியால் அந்தபடியே அந்திமாலை நேரத்தில் திருவையாற்றில்

0: இருந்து புறப்பட்டு முன்னிரவு வேளையில் கோட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று புயல் அடித்த செய்திதான் உனக்கு தெரிந்திருக்குமே.
1: ஆமையா, நான் கூட புயலுக்கு பயந்து சாலை ஓரத்து யாத்திரை மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கும்படி நேர்ந்தது.
0: கோட்டைக்கு சற்று தூரத்தில் சிவிகை வந்தபோது சாலையில் பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து விழுந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக பல்லக்கின் மீது விழாமல் பின்னால் வந்தவர்கள் மீது விழுந்தது. வைத்தியர் மகன் பினாகபாணி விழுந்த மரத்தடியில் அகப்பட்டு கொண்டான்.
2: இவ்வாறு முதன் மந்திரி கூறிய போது ஒரு பெண் குரல்,
3: அந்த சண்டாளன் தலையில் மரம் மட்டும்தானா விழுந்தது, இடிவிடவில்லையா
2: என்று ஆத்திரத்துடன் கூறியது கேட்டது. முதன் மந்திரி அனிருத்தர் அளவில்லாத வியப்புடன் பூங்குழலியை நோக்கினார். அவளை பார்த்து கொண்டே,
0: திருமலை, திருமலை, இப்போது பேசியவள் இந்த பெண் தானா என்றாள்.
1: ஆமையா, அப்படித்தான் தோன்றியது.
0: இதென்ன விந்தை, காது கேட்காதவளுக்கு காது கேட்குமா, வாய் பேச முடியாதவள் பேசுவாளா
2: என்றார் அனிருத்தர்.
1: காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கறதும் வாய் பேச முடியாதவங்கள் பேசுவதும் மிகவும் விந்தையான காரியம்தான். ஆனால் சர்வசக்தி வாய்ந்த விஷ்ணுமூர்த்தியின் பக்தராகிய தாங்கள் மனது வைத்தால் எந்த அற்புதம் தான் நடவாது. ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளி இருப்பது என்னவென்றால்,
0: போதும் போதும், ஆழ்வார்களை இப்போது இங்கே இழுத்து தொந்தரவு செய்யாதே. இது விஷ்ணு பகவானின் கருணையினால் நடந்ததல்ல, ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இந்த பெண் நம்மை ஏமாற்றி இருக்கிறாள். இவள் யார், இவளுடைய நோக்கம் என்ன, எதற்காக இவள் இத்தனை நேரம் வாய் பேச முடியாதவள் போல நடித்தாள்?
1: குருதேவரே, இந்த பெண்ணையே கேட்டு விடலாமே.
0: அப்பனே, உன் முகத்தில் தவழும் புன்னகையை பார்த்தால் உனக்கு ஒருவேளை தெரிந்திருக்க கூடுமோ என்று தோன்றுகிறது. சரி, இவளையே கேட்டு விடுகிறேன். பெண்ணே, உனக்கு காது கேட்குமா, நான் பேசுவது உனக்கு நன்றாக கேட்கிறதா?
3: ஐயா, நான் காது கேட்காதவளாக இருக்கக்கூடாதா என்று சில சமயம் விரும்பியதுண்டு. ஆனால் எனக்கு காது கேட்பது பற்றி இப்போது சந்தோஷப்படுகிறேன். இந்த சண்டாளன் வைத்தியர் மகன் தலையில் மரம் ஒடிந்து விழுந்த செய்தியை கேட்டேன் அல்லவா சுவாமி, அவன் செத்தொழிந்தானா என்றாள் பூங்குழலி.
0: ஆஹா, உனக்கு காது கேட்கிறது, பேசவும் செய்கிறாய், அருமை என்றார் அனிருத்தர்.
1: நிச்சயமாய் இந்த பெண் வாய் பேச முடியாதவள் இல்லை என்றான் சீடன்.
3: ஆஹா, நான் வாய் பேச முடியாதவள் அல்ல என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களே.
2: சோழ சாம்ராஜ்யத்திலேயே மிக்க அறிவாளி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் என்று நான் கேள்விப்பட்டது சரிதான் என்றாள் பூங்குழலி.
0: பெண்ணே, என்னை பரிகாசமா செய்கிறாய், ஜாக்கிரதை. நீ வாய் பேச முடியாதவளாக இருந்து விட்டால் நேற்று இரவு இங்கு வந்ததிலிருந்து பேசாமல் இருந்தது ஏன்? வாய் பேச முடியாதவள் போல நடித்தது ஏன்? உண்மையை சொல்லு
2: என்று கேட்டார் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர்.
3: ஐயா, நேற்றிரவு இங்கு நான் வந்து சேரும் வரையில் பேச தெரிந்தவளாக இருந்தேன். என்னை வாயாடி என்று கூட சொல்வதுண்டு. முதன் மந்திரியின் அரண்மனையை பார்த்து இங்கு எனக்கு நடந்த ராஜோபச்சாரங்களை பார்த்ததும் பிரமித்து வாய் பேச முடியாதவளாக ஆனேன். உங்கள் அரண்மனை பெண்கள் என்னுடன் சமிக்ஞை மூலமாக பேசினார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு வாய் பேச வராது என்று எண்ணி நானும் சமிக்ஞையாக மறுமொழி கூறினேன். தங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் பேச்சு நினைவு வந்தது.
0: எவ்வளவு பெரிய வாயாடி என்பதில் சந்தேகமில்லை. உன்னை எப்படித்தான் வைத்தியர் மகன் பிடித்து கொண்டு வந்தான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் முட்டாளா இருந்தாலும் சாமர்த்தியசாலிதான்.
3: சுவாமி, அந்த பாவி மகன் என்னை பிடித்துக் கொண்டு வரவில்லை. அதற்கு பிரயத்தனப்பட்டிருந்தால் இத்தனை நேரம் அவன் யமலோகத்துக்கு நிச்சயமாக யாத்திரை செய்து கொண்டிருப்பான் என்று கூறி பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: பெண்ணே, உனக்கு புண்ணியமாய்ப் போகட்டும், கத்தியை இடுப்பிலே சொருகிக்குள். அவன் பேரில் உனக்கு ஏன் இத்தனை கோபம்? அதனால்தான் உன்னை பிடித்து வரவில்லை என்கிறாயே?
3: என்னை அவன் பிடித்துக் கொண்டு வரவில்லை. ஆனால் என்னை அவன் ஆட்கள் படகிலே சேர்த்து கட்டி போட்டு விட்டு வந்தார்கள்.

0: என் அண்ணியை மரத்திலே சேர்த்து கட்டிவிட்டார்கள். இத்தனைக்கும் அந்த சண்டாள வைத்தியர் மகன் தனக்கு இதில் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று என்னிடம் சொன்னான்.
1: அந்த வரையில் அவன் புத்திசாலிதான். நான் சொன்னபடியே அவன் நடந்து கொண்டிருக்கிறான்.
0: ஐயா முதன் மந்திரியே, அந்த தூர்த்தனை அனுப்பியது தாங்கள்தானா? வாயில்லா பேதையாகிய என் அத்தையை பிடித்துக் கொண்டு வர கட்டளையிட்டதும் தாங்கள்தானா?
1: உன் அத்தையா? கரையர் மகள் மந்தாகினி உன் அத்தையா? அப்படியானால் நீ கலங்கரை விளக்கத்து காவலர் தியாகவிடங்கருக்கு நீ என்ன வேணும்
0: என்று அனிருத்தர் கேட்டார். ஐயா, அவருடைய அருமை புதல்வி நான் தான்.
1: ஆஹா, தியாகவிடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமற் போயிற்று.
0: இதை வெளியே சொல்ல வேண்டாம் ஐயா.
1: ஏன் பெண்ணே?
0: சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி பிரம்மராயருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்று நாடெங்கிலும் பிரசித்தமாயிருக்கிறது. தங்களுக்கு ஒன்று தெரியாது என்று ஏற்பட்டால் தங்களிடம் மக்களுக்குள்ள மதிப்பு பங்கம் வந்துடாதா?
1: பெண்ணே, என் மதிப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியாத இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிவிடு. உன் அத்தையை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவள் இப்போது எங்கே? நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய்? எவ்விடத்தில் ஏறிக்கொண்டாய்
0: என்று அனிருத்தர் கேட்டார். ஐயா, வாய் பேச முடியாதவளாகிய என் அத்தையை தாங்கள் இதற்காக கைப்பற்றி கொண்டு வர ஆட்களை அனுப்பினீர்கள்?
1: மகளே, அதை உன்னிடம் சொல்வதற்கில்லை. அது பெரிய ராஜாங்க சம்பந்தமான விஷயம்.
0: தந்தையே, அப்படியானால் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நானும் மறுமொழி சொல்ல இயலாது.
1: சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன.
0: என்னிடம் பலிக்காதே.
1: பெண்ணே, உன்னை பாதாள சிறை கூடத்துக்கு அனுப்புவேன்.
0: எந்த பாதாள சிறையிலும் என்னை அடைத்து வைத்திருக்க முடியாது.
1: பாதாள சிறைக்கு ஒரு தடவை போனவர்கள் திரும்பி வரவில்லை.
0: திரும்பி வந்த ஒருவனை எனக்கு தெரியும் ஐயா. நேற்று கூட சேந்தன் அமுதனுடன் பேசிக் கொண்டுதான் பிரயாணம் செய்தேன்.
1: அவன் யார்? சேந்தன் அமுதன்?
0: அவன் என்னுடைய இன்னொரு அத்தையின் மகன். அவனும் நானுமாகத்தான் கோடிக்கரையிலிருந்து வந்து கொண்டிருந்தோம்.
1: எதற்காக மகளே?
0: இந்த தஞ்சாவூரில் உள்ள மாட மாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டும் என்று வெகுகாலமாக ஆசையுண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் கொண்டிருந்தேன். சக்கரவர்த்திக்கு உடல் நலம் இல்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது ஐயா? நான் பார்க்கலாமா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இங்கு நடந்திருப்பதெல்லாம் இரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழல்களுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. இராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாக இருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்படி சேந்தன் அமுதன் சொன்னபோது பூங்குழலி நெருப்பு பந்தை போல சீறி எழுந்ததை பார்த்தோம். அறச்சீற்றம் எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாய் இருந்தால் என்ன? எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன? என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா? முதன் முதல் கோடிக்கரையில் இந்த பெண் வல்லவரையனை கேட்டது நினைவிருக்கும். சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவார்கள்? அதுக்கு யார் வந்தால் நமக்கு என்ன கவலைன்னு அவன் சொன்னதும் ஏன் கவலை இல்லை? நீ நானும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் அல்லவான்னு பளிச்சுன்னு கேட்டாள் அல்லவா? இந்த பகுதியில் காற்றை பற்றி பார்க்கறது பொருத்தமாக இருக்கும். காரணம், முந்தின மாலை நேரத்தில் வீசின காற்றை பற்றி குருவும் சிஷ்யனும் பேசி நம் கவனத்தை ஈர்த்துட்டாங்க. இயல்பான இயக்கம் மென் காற்று, சீரான மித ஓட்டம் இளங்காற்று, குறுகிய காலத்தில் திடீர் வேகத்துடன் வீசினா வன்காற்று. நேற்று அரண்மனை பல்லக்கு சேந்தன் அமுதனையும் பூங்குழலியும் கடந்து சென்ற கொஞ்ச நேரத்தில் இளங்காற்று பெருங்காற்றாக மாறினதை கண்டோம். இது சூறை காற்று, திடீர்னு உருவாகும். குறுகிய காலமே வீசினாலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்திடும். இதிலிருந்து வேறுபட்டது புயற் காற்று. இது பெரிய வானிலை அமைப்புன்னு சொல்லணும், பெரிய இயற்கை நிகழ்வு. கடலில் ஏற்படுற குறைந்த காற்றழுத்தம் காரணமாக உருவாகுது புயற் காற்று. இதன் விளைவு பல நாள் நீடிக்கும். பினாகபாணிக்கு நேர்ந்த விபத்தை கேள்விப்பட்டதும்

0: தன் நிலையையும் மறந்து பூங்குழலி வாயார சாபம் கொடுத்ததை கேட்டோம். கல்கியின் பார்த்திபன் கனவு புதினத்தில் பூங்குழலிக்கு இணையான கதாபாத்திரம் வள்ளி, படகோட்டி பொன்னன் அவள் கணவன், பினாக பாணிக்கு இணையான பாத்திரம் மாரப்ப பூபதி. மூணு பேரும் பல்லவ பேரரசர் மாமல்லருக்கு எதிரே நிற்கிறாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. பொன்னனின் குற்றச்சாட்டை கேட்ட பூபதி திடுக்கிட்டு போய், பிரபு இவன் சொல்றதெல்லாம் பொய் பொய்னு அலறான். அப்போ பாவி துரோகின்னு ஒரு பெண் குரல் கேட்குது. சக்கரவர்த்தி யாரது கோபத்தோட சுற்றுமுற்றும் பார்க்கிறார். கத்தினவ வள்ளிதான். இங்கே பெரு வியப்போட பூங்குழலிய பார்க்கிறார் அனிருத்தர். உனக்கு காது கேட்குது, பேசவும் பேசுற. இப்படி குரு சொன்னதை இந்த சிஷ்யம் ஆமோதிக்கிறானே, இதுதான் உச்சகட்டம். சரி, சந்திப்போம் நாளைய பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10.
3: இன்று இரவு மணி 7:30 இந்தியா அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
4: மழை காலத்துல சம்பா பயிரில் நோய் தாக்கம் காணப்படும், நோயானது கட்டுப்படுத்துவதற்கு களைகளை கட்டுப்படுத்த வேண்டும், விதையை நேர்த்தி செய்ய வேண்டும், நோய் எளிதில் இலக்காகும் ரகங்களை தவிர்ப்பது நல்லது.
3: மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து,
5: பருவமழைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடியோ விதை பந்துகளை விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது முளைச்சி பலன்களுக்கு உரியதாக இருக்கு.
3: விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இனி ஒரு திரைப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கோச்சடையான்.

0: மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நிறைவே நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். நேரம் 6:29. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை

0: திங்கட்கிழமை அன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு காமேஸ்வர ராவ் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல் மண் தூர்வாரும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்றும் கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார பயன்பாட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாநகரை தூய்மையான நகரமாக மாற்ற தூய்மை

பணிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள், சுற்றுலா தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மெகா தூய்மை பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. தூய்மை பணி இயக்கத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு சி வி கார்த்திகேயன் தொடங்கி வைத்து அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகம் முழுவதும் தூய்மை பணியை இன்று மேற்கொண்டனர். நிகழ்வின் போது அனைவரும் சுற்றுப்புறத்தை

0: உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நேற்று தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்டச் செய்திகள். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி வண்ணமயமான காத்தாடி திருவிழாவை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் கபடி பிரிவு இறுதி ஆட்டத்தில் 40-34 என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித் தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40:35 ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்பே ஆறு படத்திற்காக மதுஸ்ரீ நரேஷ் ஐயர் பாடியுள்ள பாடல்

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: அன்னியின் படத்திற்காக சங்கர் மகாதேவன் ஹரிணி பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை. நேரம் 6:55. ஆகாஷ் வாணி வேலைவாய்ப்பு செய்தி கேட்பதற்கு முன்
1: நேர்களை, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: வேலைவாய்ப்பு செய்திகள்.
3: மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனப்படும் மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையமானது LDC கீழ்நிலை எழுத்தர், இளநிலை செயலக உதவியாளர், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உட்பட பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2,536 ஆகும். இதற்கான கல்வி தகுதி, LDC பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 12 அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 12 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 12 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 7/10/2026 அன்று 18 நிரம்பியவர்களும் 27 மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினருக்கு 5 OBC பிரிவினருக்கு 3 மற்றும் பிற பிரிவினருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும். விரிவான விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தகுதியான விண்ணப்பதாரர்கள் கணினி சார்ந்த தேர்வு மற்றும் ஆவண சரிபார்ப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் பெண்கள், SC/ST பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு விண்ணப்பிக்க கட்டணமில்லை. பிற விண்ணப்பதாரர்கள் ₹100 இணையதளம் மூலமாக செலுத்த வேண்டும். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் https://ssc.gov.in இணையதளத்தில் சென்று இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் அக்டோபர் 7 ஆகும். இந்திய ரயில்வே துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில் பணியாற்ற விரும்பும் தகுதியானவர்களுக்கு ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமானது புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்திய ரயில்வேயில் நர்சிங் சூப்பரிண்டென்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட், ரேடியோகிராஃபர், ECG டெக்னீஷியன் மற்றும்

0: லேப் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பாராமெடிக்கல் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 590 ஆகும். கல்வி தகுதி: நர்சிங் சூப்பரிண்டென்ட் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட நர்சிங் 3 ஆண்டு படிப்பு படித்தவர்களும் அல்லது பிஎஸ்சி நர்சிங் தேர்ச்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பதவிக்கு பிஎஸ்சி டிகிரி மற்றும் தொடர்புடைய துறைகளில் 2 ஆண்டு அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பணிக்கு பிஎஸ்சி டிகிரி மற்றும் 2 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஃபார்மசிஸ்ட் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட பிஃபார்ம் பட்டம் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இசிஜி டெக்னீஷியன் பணிக்கு இசிஜி லேப் டெக்னாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். லேப் அசிஸ்டன்ட் பணிக்கு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி தகுதி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 20 முதல் 40 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் பிற பிரிவினருக்கு வயது தளர்வுகள் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் முதற்கட்டமாக கணிப்பொறி மூலமாக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ தேர்வு ஆகியவற்றின் வாயிலாக தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் ஆகியோர் 250 ரூபாயும் மற்ற விண்ணப்பதாரர்கள் 500 ரூபாயும் இணையதளம் மூலமாக விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி www.rrbapply.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் அக்டோபர் 14ஆம் தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள்

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திரை கானம் கேட்கலாம்.
1: ஒரு வார்த்தை கேக்கு, ஒரு வருஷம் காத்திருந்த
0: ஐயா படத்திற்காக கே கே சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 7:05. நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்திற்கு நிறைவாக ஜி படத்திலிருந்து பாடல் மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ குரல்களில்.

0: மீண்டும் திரைகாணம் 8:5 அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10 ஆகாஷவாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளதாக காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் ராஜேந்திர நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பருவ மழைக்கால காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுக்கப்பட்ட பணி குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது வரை பரவலான டெங்கு பாதிப்பு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் கூறினார். நடப்பு மாதத்தில் 8 டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், அதே நேரத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக மாவட்டம் முழுவதும் 354 மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அவர், மாவட்டம் முழுவதும் கிராம ஊராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் மாநகராட்சி வார்டுகள் ஆகிய பகுதிகளில் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், ஏதேனும் ஒரு பகுதியில் 1 காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அங்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வழக்கமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பருவமழை தொடங்கும் போது டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பே முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்களில் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலும் ஒன்றாகும். இந்த திருக்கோயில் 16 நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்திருக்கோவில் முழுவதும் சிற்பங்கள் நிறைந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவிலாகும். இந்த திருக்கோவில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாப்பொடி, மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 11 நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகின்ற 27 கருட வாகன புறப்பாடும், 2 திருத்தேர் பவனியும் நடைபெறுகிறது. மனித உடலுக்கு புற்றுநோய் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல் மண்ணிற்கு சீமை கருவேல மரம் புற்றுநோய் போன்றது. இந்த மரங்களை முழுமையாக அகற்றாவிட்டால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் அபாயம் உள்ளது என நெல்லையில் சீமக்கருவேல மரங்களை அகற்றும் பணியினை பார்வையிட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீர்

0: ஆற்றுப்படுகைகள், தனியார் நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் நடந்து வருகிறது. இதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் விளைந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தென் மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து இதுவரை 11 மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர்களும் அரசு ஊழியர்களும் நன்றாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதி மற்றும் கனிம வள நிதி ஆகியவை இந்த பணிகளுக்கு போதுமானதாக இல்லை என்றும், மாற்று ஏற்பாடாக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதற்கட்டமாக தலா 5 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்றும், நிதி இருந்தால் மட்டுமே இப்பணியை முழு வீச்சில் தொடர்ந்து நடத்த முடியும் எனவும், தனியார் நிலங்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும், பொதுமக்களிடமிருந்து இன்னும் போதிய வரவேற்போ அல்லது ஒத்துழைப்போ கிடைக்கவில்லை எனவும், தனியார் நிலங்களில் உள்ள மரங்களை அகற்ற அரசு மற்றும் மாவட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.
1: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய 4 அணு உலைகள் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. கல்லூரி பள்ளி மாணவர்கள் இதனை பார்வையிட வர வேண்டும் என அந்த அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதன் தொடக்க விழாவில் கூடங்குளம் அணுமின் நிலைய 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து பேசினார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகள் சுமார் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டு வருகிறது. இதன் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது.
2: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 25 ஆண்டுகால பொதுவாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
4: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமும் இன்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 ஆண்டு முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் சர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு

0: ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை IIT பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்ற பின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை

0: அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களிலிருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர் பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். பண்ணை செய்தி கேட்கும் முன்
2: நேர்களை, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: பண்ணை செய்தி. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரம் இட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 டன் முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளை விடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக

அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். COR, NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஓர் ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சிநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். பண்ணைச்செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. இனி கேட்கலாம்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இது என்ன, கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்க மச்சான்னு சொல்லிட்டு தானே போனேன். எல்லாம் வெளியே

0: ஆயாசமா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்களாக்கும்.
1: ஆமா, மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அறியாம பாட்டு பாடினேன். ஏன் இதுக்கும் உன்னை கேட்கணுமாக்கும்.
0: இப்படியே பேசி பேசித்தான் நீங்க மூச்சு விட கூட என் கிட்ட அனுமதி வாங்குறாப்ல ஊரே பேசுது.
1: அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் யாருகிட்டயும் அப்படி சொல்லையே.
0: அத விடுங்க மச்சான், இதோ லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரத்துல கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன்.
1: ஆமா, ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் நண்பன் சபரி போன் பண்ணிருந்தான், அவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். சரி, பாட்டு முடிஞ்சதும் நீ சொன்ன வேலையே செய்யலான்னு இருந்தேன், அதுக்குள்ள பாரு நீயே வந்துட்ட.
0: அப்பப்பப்பப்பா, பொழுதன்னைக்கும் கூட்டாளிங்களோட தானே இருக்கீங்க மச்சான், அப்புறம் ஃபோன்லையும் பேசணுமாக்கும்.
1: இங்க பாரு செல்வி, என் கூட்டாளிங்க எனக்கு பக்க பலமா இருக்கிறதுனால தான் நம்ம ஊர்ல முன்னோடி விவசாயிகள்ல நானும் ஒருத்தனா

0: ஏன் இப்போ கூட மழை காலத்தில் கழனிக்கு தேவையான முக்கியமான குறிப்பை தான் சபரி கொடுத்துருக்கான். நீ என்னடானா இதை ஏன் செய்யலை அதை ஏன் செய்யலைங்கிற.
1: சரி சரி சரி சரி மச்சான், தப்பு தான். ஆமாம், அவர் அப்படி என்ன விவரம் சொன்னார் அது எனக்கும் தான் சொல்லுங்களேன்.
0: வேற ஒன்றும் இல்லை, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படுற நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க சொல்ற பதிவை அனுப்பியிருக்கிறாரு. அதை இப்போ வைக்கிறேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
2: இந்த மழை காலத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகும், அதனால் காற்றின் ஈரப்பதம், மழை நீர் ஆகியவை சில நோய்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்கும் ஒரு வாரத்திற்குள் அதனுடைய நோய் தாக்கம் உட்பட்டு பயிர்கள் அழிந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் முக்கியமாக நெல் குலை நோய். இந்த நெல் குலை நோய் முதலில் பார்த்தீங்கன்னா இலையில் பழுப்பு நிற கண் வடிவ புள்ளி ஏற்படும். அந்த புள்ளிகளின் நடுப்பகுதி சற்று பழுப்பு நிறத்திலும் அதனுடைய விளிம்புகள் சற்று கருத்தும் காணப்படும். அந்த கண் வடிவ புள்ளிகள் பெரிதாகி அனைத்து புள்ளிகளும் ஒன்று சேர்ந்து பெரிய காய்ந்த இலைகளாக மாறும். அடுத்தது இந்த குலை நோய் தண்டு பகுதியும் தாக்கும். தண்டு பகுதியை தாக்கினால் தண்டானது கருத்து காணப்படும், அந்த கணுப்பகுதி. அடுத்தது இந்த மணி வரும்போது நெல் பூர்த்து மணி உருளும்போது கதிரினுடைய கழுத்து பகுதி தாக்கும். இதனால் கழுத்து பகுதியானது கருநிறமாக மாறும். பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வெண்ணிற பூசணங்கள் தெரிய வரும். இதனால் கழுத்து பகுதி தாக்கப்பட்ட நெல் கதிரானது உடைந்து தொங்கும். இதனால் பயிர்கள் இந்த பால் பிடிக்கும் பருவத்தில் பால் பிடிக்காமல் பதராகி விடும். இந்த தண்டு பகுதி தாக்கப்பட்டால் நெல் மணிகள் உருளாது, பூக்கள் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியை அடுத்து நெல் மணியையும் தாக்கும், இலை உறையையும் தாக்கக்கூடியது. ஆகையினால் இந்த நோய் மிக விரைவாக பரவி மிக அதிக அளவு சேதம் ஏற்படுத்தினால் இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பனிக்காலங்களிலும் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த நோயானது கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முதலில் வயல்வெளியில் உள்ள உங்களுடைய களைகளை நன்கு கட்டுப்படுத்த வேண்டும். களைகளை இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாகவும் ஒரு பகுதி பரவுகிறது. அடுத்தது விதையை நேர்த்தி செய்ய வேண்டும். இந்த தழைச்சத்தானது பிரித்திட வேண்டும், ஒரேடியாக கொடுக்காமல். பயிர் நடும்போது ஒரு பகுதியும், அடுத்தது தூர் பருவமும், அடுத்தது கதிர் விடுமும் இவள் பிரித்திட வேண்டும். அடுத்தது அதிகமான யூரியாவை இடுவது தவிர்க்க வேண்டும். இந்த விதை நேர்த்திக்கு முக்கியமாக 4 கிராம் திராம் அல்லது கார்பன்டசிம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 2 கிராம் இல்லை 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது பேசில சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். இந்த உயிர் விதை உதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது. முக்கியமாக இலைப்புலி நோயும் சேர்த்து கட்டுப்படுத்தும். இதனால் இந்த உயிர் உரங்கள் உள்ளது. முதலில் விதை உயிர் கொல்லி விதை நேர்த்தி செய்து பிறகு உயிர் உரங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்தது நோய் எளிதில் இலக்காகும் ரகங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக சம்பா பருவத்தில் ADT 43 தவிர்ப்பது நல்லது. IR 50, BBT 5208 ஆகியவை தவிர்ப்பது நல்லது. இது ரகங்கள் இல்லை, இருந்தாலும் சில விவசாயிகள் பயிரிடுகின்றனர். அடுத்தது அம்பை 16 போன்ற ரகங்கள் எளிதில் இலக்காகும். கோ 51 இந்த நோய் தாக்கும். ஆகவே இதனை தவிர்ப்பது நல்லதாகும். ஆடுதுறை 43. அடுத்தது அம்பை 20 கூட இந்த நோய் தாக்கம் அதிகம் காணப்படும். அடுத்தது இதனை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இந்த TKM 9 CR 1009 சொல்கிறோமே, அவை அதுவும் இந்த நோய்களுக்கு இலக்காகக்கூடியது. அதில் முக்கியமாக சம்பா பருவத்தில். அதுக்கடுத்தது நோய் ஏற்பட்டவுடன் கார்பன்டசிம் 1 hectare 500 gram என்ற அளவில் 2 முறை தெளிக்கணும், 15 நாள் இடைவெளியில் நோய் தென்பட்டவுடன். அல்லது இந்த ட்ரைசைக்ளசால் அது 500 ml என்ற அளவில் தெளிக்கலாம். இது இல்லை என்றால் இந்த நோயினுடைய தாக்கத்தை எளிதில் கட்டுப்படுத்துவதற்கு இந்த உயிர்கொல்லிகள் பேசிஸில் சப்டிலீஸ்ன்னு சொல்கிறோம், அது 0.2% என்ற அளவில் ஆரம்ப கட்டத்தில் தெளித்து நோய் வராமல் தடுக்கலாம் பயிரை. அடுத்தது இலை உரை கருகள் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இலை உரை கருகள் அதாவது இது நீர்மட்டத்தை அடுத்துள்ள இலை உரைகளின் சிறிய பசுமை கலந்த சாமல் நிற புள்ளிகளாக ஏற்படும். இந்த புள்ளிகளின் நடுப்பாகம் பார்த்தீங்கன்னா சாமல் கலந்த வெண்மையாக இருக்கும், அந்த பழுப்பு நிறமாக விளிம்புகள் இருக்கும். அடுத்தது இது போன்ற புள்ளிகள் எல்லாம் இணைந்து பெரிய படைகளாக காணப்படும். அந்த உரை முழுவதும்

பெருகி காணப்படும். காலநிலை சாதகமாக இருக்கும் பொழுது இது இலை உரை மற்றும் அனைத்து பயிரிலும் பாதிக்கப்பட்டு இந்த பயிரானது கரிந்து மடிந்துவிடும். கதிர் தோன்றினாலும் அதில் உள்ள மணிகள் எல்லாம் பதறாகிவிடும். இது முதலில் வயலில் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமாக திட்டுத்திட்டாக காய்ந்து காணப்படும். நீர் மூலமாக பரவக்கூடியது. ஆகவே இந்த பாத்தி கட்டி நீர் பாய்ச்சுவது மிகவும் ஏற்றது. அடுத்தது, இந்த நோயானது மண்ணில் வாழக்கூடியது. நீங்கள் மண்ணில் நடவு செய்த பின்

0: பயிர் சுழற்சி செய்து நெல் சாகுபடி செய்வது நல்லது. அடர்வான நடவு முறை குறைந்த காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் உங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே இதனை கட்டுப்படுத்த நீங்கள் வயர் வளர்ப்புகளை நன்கு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீர்மறைய நீர்க்கட்டு, அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீக்கல்ஸ் போட வேண்டும். நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கடுத்தது இதனுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை விதை நேர்த்தி செய்யலாம். 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். அதுக்கடுத்தது இந்த நடவு செய்யும் நாற்றை இந்த 2.5 கிலோ பேசில சப்டிலிஸ் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் எடுத்து 50 கிலோ எருவோடு கலந்து அதை நாற்றங்காலில் கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீரை நிறுத்தி அதை நாற்றை அதில் 30 நிமிடம் ஊற வைத்து நடுவது நல்லது. இதனால் நாற்று மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் பேசில சப்டிலிஸ் 0.5% என்ற அளவில் 3 முறை தெளிக்கலாம். இது 45 நாட்களுக்கு பின் 10 நாள் இடைவெளியில். இதனை கட்டுப்படுத்துவதற்கு ஆக்சோஸ்ட்ரோபின் 500 மில்லி 1 ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது. சூடோமோனாஸ் மண்ணில் இடலாம். நட்ட கிட்டத்தட்ட 30 நாட்கள் கழித்து இந்த பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை 2.5 கிலோ 1 ஹெக்டேர் என்ற அளவில் நீங்கள் தூவி இந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அதற்கடுத்தது இலை உறை அழுகல் நோய். இந்த இலை உறை அழுகல் என்பது இந்த கதிர் வரும் பருவத்தில் பூக்கும் பருவத்தில் ஏற்படக்கூடியது. இந்த இலை உறை ஆரம்பத்தில் பழுப்பு நிறத்தில் சிறிய நீள்வட்ட ஒழுங்கற்ற வடிவுள்ள புலிகள் தோன்றும். நாளடைவில் இவை விரிவடைந்து இலை உறை முழுவதும் தாக்கி கருகி காணப்படும். இதனால் இந்த இலை உறையில் உள்ள கதிர் வெளிவராமல் கருகி பதறாகி காணப்படும். இந்த கதிர்கள் உண்டாகும் மணிகள் சரிவர முற்றாமல் சுருங்கி நிறம் மாறிவிடும். 43 என்ற ரகத்தில் இதனுடைய தாக்கம் தீவிரமாக காணப்படும். எல்லா ரகத்தையும் தாக்கக்கூடியது. இந்த ரகங்கள் மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்துவதற்கு கார்பன்டசிம் 200 கிராம் 1 ஏக்கர் அதாவது 500 கிராம் 1 ஹெக்டேர் என்ற அளவில் அல்லது மேன்கோசோப் 1 கிலோ 1 ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அல்லது புரொப்பிகோனசால் 200 கிராம் அதாவது 500 மில்லி 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் 2 முறை தெளித்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்து பாக்டீரியா இலை கருகல் நோய். இவை இலை நுனியிலிருந்து 2 விளிம்பை ஒட்டி நடுநரம்பின் நோக்கி காய்ந்து கொண்டு வரும். இதை காய்வது எப்படியெனில் நுனியிலிருந்து இலையின் அடிப்பகுதிக்கு அலை அலையாக காய்ந்து கொண்டு வரும். நீர்க்கசிவுடன் கூடிய கோடுகளாக தோன்றி கீழ்நோக்கி பரவி நாளளவில் நீண்ட கோடுகளாக ஏற்படும். இந்த நோய் காலை நேரங்களில் பார்த்த லேயர்களில் சற்று வழவழப்பான பிசின் போன்ற திரவங்கள் காணப்படும். இது நோயினுடைய தாக்கத்திற்கான அறிகுறிகள். இலையை வெட்டி காலையில் 6 மணி அளவில் நீங்கள் சுத்தமான தம்ளரில் தண்ணீரில் முக்கி வைக்கும்போது இதனுடைய பழுப்பு நிற வெண்மை கலந்த பால் போல இந்த பிசுபிசுப்பான திரவம் வடியும். தண்ணீருடைய நிறம் பால் போல் மாறிவிடும். இது இந்த பாக்டீரியாவுடைய தாக்கத்தை உணர்த்துகிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக நெல் பயிரை தாக்குவதற்கு முக்கியமான காரணம் அடர் நடவு முறை, குறைவான காற்றோட்டம் போன்றவை இதற்கு ஏற்றது. தழைச்சத்தை பிரித்திடுவது நல்லது. விதை நேர்த்தி செய்வது நல்லது. அடுத்தது தாக்கப்பட்ட பயிர்களில் நீங்கள் செப்டோமைசின் சல்பேட் 18 கிராம் அல்லது தாமிர ஆக்சிகுலோ 500 கிராம் 1 ஏக்கர் என்ற அளவில் அல்லது அக்ரிமைசின் 120 கிராம் தாமிர ஆக்சிகுலோ 500 கிராம் 1 ஏக்கர் என்ற அளவில் தெளித்து 2 முறை 18 நாள் இடையில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். நான் இதுவரை கூறிய இந்த நோய்க்கான அறிகுறிகள், அதனுடைய கட்டுப்படுத்தும் முறைகள், நீங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் பயிரை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு 944-30-95-008.
1: ஆஹா, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையாக எடுத்து சொன்னாங்க மச்சான்.
2: அட ஆமாம்ல, மழை காலத்தில் நெற்பயிரில் என்னென்ன நோயெல்லாம் தாக்கும், அதுக்கு என்னென்ன அறிகுறி, எப்படியெல்லாம் நோய் வரும், எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம் அப்படின்னு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிவிட்டாரு.
1: காத்தோட்ட வசதி சரியாக இருக்கணும், விதைகளை நேர்த்தி செய்யணும், ரொம்ப குறிப்பா மழை காலத்துக்கு முந்தி இந்த பராமரிப்பு முறைகளை சரிவர செஞ்சா நோய் பாதிப்புல இருந்து பயிரை பாதுகாத்துக்கலாம்.
2: செல்வி செல்லி புரிஞ்சு.

0: மச்சான், நான் லட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேன்ல?
1: ஆமா.
0: அங்க இருந்து நானும் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டாந்து இருக்கேன்.
1: என்னது?
0: விதைப்பந்து தயாரிக்கிறது இருக்குல்ல?
1: ஆமா.
0: அத பத்தி நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க.
1: பாரா, சுவாரஸ்யமா இருக்கும் போலயே.
0: ஆமா மச்சான், இதோ கேளுங்க விவரத்தை.
2: தமிழ்நாட்டில் விதை பந்து அப்படின்னு நம்ம சொல்லலைனாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் முக்கியமாக அந்த பந்தல் வகை காய்கறி, புடலை, அந்த மாதிரி பரங்கி, சுரை, அந்த மாதிரி விதைகளை மட்டும் சாணத்தை வந்து காய வச்சு அதில் வந்து சேமிச்சு அதில் விதைகளை சேமிப்பாங்க. அதை வந்து விதைப்பதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம விதைப்பந்துனா பந்து மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரே மாதிரி அந்த விதைத்தட்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போனால் நம்மளுடைய தமிழகத்தில் அந்த மாதிரி பாரம்பரியங்கள் முன்னாடியிலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி விதைப்பந்துங்கிற ஒரு முறை வந்து பன்னெடுங்காலமாகவே பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ வந்து வேளாண் காடுகள், நம்மளுடைய காடுகளுடைய பரப்பளவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அங்கே போய் நடவு செய்கிறோம். அதுதான் வந்து முக்கியமான ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியாக இருந்தது. பட் இதில் விதை பந்துகளை பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமான பரப்பளவை வேகமாக காடுகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுனால மெயினாக வந்து காடுகளை உருவாக்கும் பணிக்காக இந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுலேயும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது அதில் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ், கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்கள்லாம் வந்து இந்த விதைப்பந்து தயாரிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் பண்ணுறாங்க. அந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா காடுகளோட பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம காட்டோட அளவை பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது விதைப்பந்துகள் ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக பார்க்கப்படுது. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு திருமணத்திற்கு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கொடுக்குறாங்க, விதைப்பந்துனே கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து மரக்கன்றுகளே கொடுத்தவங்க இப்போ சீட் பால் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கும் போது அதில் எல்லாருமே வந்து காடுகளில் பயன்படுத்தக்கூடிய மர விதைகள் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க தானியங்களும் வைக்கிறாங்க, பூ விதைகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி காய்கறி விதைகள் வைக்கிறாங்க. அதில் ஏன்னா எழுதி கொடுத்துருவாங்க. அது அப்படிங்கும் போது நமக்கு எந்த மாதிரி விதைகள் அதில் இருக்கோ அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த விதை பந்தோட பயன்பாடு நவீன காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுரூபம் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி விதை பந்துனா உருண்டையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீட் கியூப்ஸ்னு சொல்கிறாங்க, அது சதுரமாக இருக்கும். சில சீட் டிஸ்க்னு சொல்கிறாங்க, அது வட்டமாக ஒரே இதில் பல விதைகள் இருக்கிற மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நவீன காலங்களில் எப்படி வந்து விதை பந்து பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்குரிய உதாரணங்களாக பார்க்கலாம். அடுத்தது விதைப்பந்தா செஞ்சு ஏன் விதைக்கணும் அப்படின்னா, நீங்கள் விதைகளை போட்டிங்க அப்படின்னா அந்த விதைகள் தனியாக இருக்கும்போது அடுத்து எப்போ ஈரப்பதம் வருதோ அப்போ தான் முளைக்கும். அந்த காலங்களில் நம்ம அது வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்கணும். அப்படியே விதையை பாதுகாக்கணும் போது வெறும் விதையாக விதைச்சிங்க அப்படின்னா அதை மண்ணில் விழும்போது நேரடியான சூரிய ஒளியிலேயோ அல்லது அதிக வெப்பத்தினாலேயோ மண்ணிலிருந்து அந்த உயிர்ப்பு தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மண்ணில் போட்டு அதை ஒரு பாலை பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நேரடியாக விதையாக இருக்கும்போது அது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்கள் அதை வந்து பாதித்து அதோட விதையோட தன்மையை, உயிர்ப்பு தன்மையை இழக்க செய்யும்.

வந்து இந்த விதைப்பந்தா மாத்தி போட்டோம் அப்படின்னா அடுத்து எப்ப மழை வருதோ அது வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பா இருந்து அதுக்கு வந்து நம்ம விதையை பாதுகாக்கிற ஒரு முறையை பண்படுறதுனால நம்ம வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்துறோம். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விதை தேவைப்படும். அந்த விதைக்கே விதை பந்தா மாத்துறதுக்கு நமக்கு வந்து களிமண், செம்மண், இயற்கை வழி உரம் இது எல்லாத்தையுமே கலந்து விதையை நடுவில் வச்சு அதோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச், மேக்ஸிமம் 3 இன்ச், அதுக்கு மேலே போகக்கூடாது. விதை வந்து சின்னதாக இருந்து விதை பந்தோட அளவு பெருசாக இருந்தாலும் முளைப்பு வந்து பாதிக்கப்படும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டம் அதோட இருக்கிற மாதிரி விதை பந்துகளை உருவாக்கி அதை தண்ணியும் கலந்து தான் பண்ணுறோம். அது ஏன்னா வெறும் மண்ணில் வந்து நமக்கு அந்த உருண்டை பிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் நார்மலாக வந்து விதையை நடுவில் வச்சு மண் கலவையில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நன்று உருண்டையாக உருட்டி நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நிழலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த விதைப்பந்துகள் வந்து எப்போ விதைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விதைப்பந்துகளோட பயன்பாடு நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற பண்பட்ட நிலங்களில் விதைக்கிறது கிடையாது. பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள், வேலிகள் அல்லது மலைகளில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி இதில் விதைக்கிறோம். அங்கே எப்போ மழை வரும் நமக்கு தெரியாது. விதைப்பந்துகள் வந்து வருஷம் பூரா எந்த காலத்தில் வேணாலும் விதைக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறபோது என்ன சிறந்த காலம் அப்படின்னா, ஒரு பருவமழைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடியோ அந்த விதைப்பந்துகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது சீக்கிரம் வந்து முளைச்சி உடனே பலன்களுக்கு கூடியதாக இருக்குது. இது ரொம்ப காலமாக, அதாவது இந்த பருவமழையை தவற விட்டு மீதி இருக்கக்கூடிய 1-6 மாதத்தில் எப்போ வச்சாலும் பருவமழை எப்போ வருமோ அது வரைக்கும் அது அதே இடத்துல இருந்து அதை தற்காத்து கொள்ளணும். பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பலன் தர்றது குறைவாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் விதைப்பந்து உங்கள் கைக்கு கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா விதை தேர்வு. விதைப்பந்துகளை பொறுத்த வரைக்கும் மரப்பயிர்கள் தான் நமக்கு இப்போ தேவையானதாக இருக்குது. ஏன்னா அதுதான் பலன் கொடுக்கும். அப்படி பார்த்தா நேட்டிவ் ஸ்பீசின்ஸ் சொல்லுவோம், அதாவது நம்ம பகுதிகளில் நாட்டு வகை மரங்கள் என்னென்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணி அதுக்கு விதைப்பந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளுக்கு என்ன மாதிரி மரங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அரச மரம், வாகை மரம், கொன்றை அல்லது சரக்கொன்றை மரம், புளிய மரம், பூவரசு, குமிழ், ஆலமரம், வெல்வேல், கத்தி சவுக்கு, இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம பகுதியில் நல்லாவே வரக்கூடியது. ஈவன் ஒரு சிலது வேம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மர விதைகள் எல்லாமே வந்து முளைக்கிற மாதிரி விதைகளாக இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம அதை தேர்வு பண்ணணும் அப்படின்னா, மர விதைகள் எல்லாமே வந்து டார்மன்ஸின்னு சொல்லுவோம், விதை உறக்கம் ஒரு சில விதைகளில் இருக்கும். அதை நீக்கிட்டு தான் நம்ம வந்து விதைப்பந்துக்கு பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது முளைக்காமையே கூட போக வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலது இறந்த விதைகளாகவும் இருக்கும். அப்போ அதை முளைப்பு திறனை ஒரு சோதனை செஞ்சு பார்த்துட்டு அல்லது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விதைகளை வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விதைப்பந்து தயாரித்தாலே வந்து ஓரளவு அந்த விதை உறக்கம் நீங்கிடும். ஒரு சில விதைகளுக்கு மட்டும் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். விதை உறக்கம் அந்த டார்மன்ஸியை ரிமூவ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அந்த முறைகள் ஆணித்தரமாக. இது என்ன விதை உறக்கம் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் விதைப்பந்து செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய முக்கியமான அந்த விதை உறக்க நிலையிலேருந்து முளைக்கிற தருவாய்க்கு அது வந்துடும். ஸோ இது நெடுங்காலமாக பயன் கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு நாற்றை உற்பத்தி பண்ணி அதை போய் ஒரு மலையில் நடணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இப்போ டிஃபிகல்ட் டாஸ்க் இப்போல்லாம் வந்து. அப்போ இந்த மலை பிரதேசங்களில் அல்லது காடு பகுதிகளில் கிரீன் வெஜிடேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மர வகைகளை இந்த மாதிரி விதைப்பந்து செஞ்சு விதைக்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் விதைப்பந்து இப்போ மர விதைகள் மட்டும் வர்றதில்லை. இப்போ ஒரு தானியங்களை வச்சுருக்காங்க, நெல், சோளம், கம்பு இந்த மாதிரிகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது காய்கறி பயிர்கள் தக்காளி, கத்திரி இந்த மாதிரி விதைகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது புடலை, அவரை இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து எப்படி வந்து தொட்டி செடிகளில் பயன்படுத்துகிறோமோ அதில் போட்டு வளர்க்கும் போது நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ விதைப்பந்தில் வந்து பூக்கும் தாவரங்களை வச்சு கொடுக்குறாங்க அழகு செடிக்காக, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதை போடும்போது நமக்கு அது பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விதைகளை வேணாலும் நீங்கள் விதைப்பந்து பண்ணலாம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அதுக்கு தகுந்தால் போல் பயன்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விதைகளுக்கும் விதை பந்துகளுக்கும் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, விதை பந்தோட நன்மைகள் என்ன அப்படின்னா, விதையாக போடும்போது அதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய

0: பூச்சி பூஞ்சானங்கள் மட்டும் கிடையாது, பறவைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்க முடியாமல் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதை பந்தா போடும்போது இந்த எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு அந்த விதைக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து புவியை பசுமை ஆக்குதலில் வந்து விதைப்பந்துகள் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. வன வளத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. சும்மா கிடக்கிற தரிசு நிலங்கள், வேலிகள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் விதை பந்தா போடும்போது அது விதையாக விதைக்கிறத விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து நமக்குரிய நன்மைகள்னு பார்க்குறது. சவால்கள்னு பார்த்திங்கன்னா, அந்த எவ்வளோ விதைகள் அல்லது விதைப்பந்துகள் நம்ம பண்ணி கொடுத்தாலும் அதை நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்க, எந்த நேரத்தில் விதைக்கிறீங்க, அதை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். ஸோ விதைக்கிறது எல்லாமே வந்து மரமாகுமா அல்லது செடியாகுமா அல்லது கொடியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதைப்பந்துகளை எந்த மாதிரி கையாளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கும். பட் மரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து மர காடுகளை, சமூக காடுகள் உண்டாக்குறதெல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல அதிகமான சக்ஸஸ் ரேட் இருக்குது. இப்போ இந்த விதைப்பந்துகளோட பயன்பாட்டை எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நவீன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்னு இப்போ நிறைய இடத்துல ஈவன் ட்ரோனுங்கிற பயன்பாடு வந்து அதிகமாக பயன்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த விதைப்பந்துகளை காடுகள்லேயோ அல்லது மலைப்பகுதியிலே விதைக்கிறதுக்கு இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா, இன்னும் நம்ம கரெக்டான எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் இல்லையோ அல்லது செடிகள் இல்லையோ காடுகள் இல்லையோ எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் வந்து ட்ரோனை வச்சு நம்ம இந்த சீட்பால் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பயன்பாடு நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாலை ஓரங்கள் இதிலெல்லாமே வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த க்ரீன் வெஜிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து விதைப்பந்து தயாரித்து நீங்கள் விதைச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு யாரோ விதைப்பந்தை கொடுத்து அதை விதைக்க சொன்னாலும் சரி, அது சரியான காலங்களில் விதைங்க, சரியான பகுதிகளில் விதைங்க. அப்போ தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முக்கியமாக கிடைக்கும்.
1: என்ன மச்சான், விதைப்பந்து தயாரித்தல் பத்தி மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க எம்புடு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, விதைப்பந்து எப்படி செய்யறது, எப்ப விதைக்கணும், என்னென்ன பலன்கள் இதனால கிடைக்கும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. அது மட்டுமா, பூச்செடிங்க, காய்கறி செடிங்க, ஏன் மர விதைகளையும் இந்த விதைப்பந்து மூலியமா கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. இயற்கை வளம் பெருக இது ரொம்ப உறுதுணையா இருக்கும்.
1: சரியா சொன்னீங்க மச்சான், இந்த விதைப்பந்து பத்தின தகவல்கள் கேட்க கேட்க வியப்பாவும் ஆசையாவும் இருக்கு.
2: ஆசையா இருக்கா?
1: ஆமா மச்சான்.
2: அப்படிங்கிற உன்னோட ஆசைய இந்த மச்சான் எப்படி நிறைவேற்றுறேன்னு பார்.
1: என்ன சொல்றீங்க?
2: நம்ம வீடு கட்டுற வேலை இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். புதுமனை புகுவிழாவிற்கு வர சொந்தங்களுக்கு இதே மாதிரி விதைப்பந்த அன்பு பரிசா கொடுத்துருவோம்.
1: ஆஹா, இது ரொம்ப நல்ல யோசனை மச்சான்.
2: அப்ப அடுத்ததா விதைப்பந்து தயாரிக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்ட.
1: செய்யறதுக்கு என்ன மச்சான், செய்யுங்க. என்னோட ஆசைய நிறைவேற்றுறேன்னு மட்டும் சொன்னா போதுமா? நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும்

0: பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ந மௌலிதரன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் திட்டங்கள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59:55. தொடர்வது 8:00 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமையன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 சட்ட பட்டப்படிப்பை 4 குறைத்து 1 கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்று கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.

0: முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல்மண் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 100,000 வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை செய்யப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார கணக்கீட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45. ஆகாஷவாணி திரைகானம். துவக்கமாக ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர் ஷாகுல் ஹமீத். படம் வண்டிச்சோலை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்களில் சக்திவேல் பட பாடல் திரைக்காணத்தில் இனி

0: நேரம் 8:47:40.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு

0: ஆறு நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் 5
1: காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் இனி

ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் பட பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 8:35:15 இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் டூயட்.

நேயர்களே, லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சியின் முதல் பகுதியை கேட்டீர்கள். அடுத்த பகுதி வரும் சனி இரவு 8:45 கேட்டு பயன்பெறுங்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்.

0: Union Minister Amit Shah inaugurates several NCCF initiatives in Kerala to boost women's empowerment through cooperatives. Chief Justice of India Suryakant says drug abuse among children must be seen as child protection issue. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி திரைக்கானம் கேட்கலாம். பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம்.

பாம்பே திரைப்படத்திற்காக நோயல், அனுபமா, சுபா, பல்லவி மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: காவு.
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: சிந்து தடி சிந்து தடி முத்து மழை பூவு,
1: என் கவியரசர் கம்பா,
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
1: ஆடு நனைது

0: என்னை மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிளம் பூவு, ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடுது. நாடகம்,
0: ஆமா நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இரு.
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: நல்லதா?

0: அது பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டியா பொய்யங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஓர் பொய்யைச் சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரையை கடந்துருச்சு, போ.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதலாக

0: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதைய கேட்கணுமா?
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
0: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
1: வீண் கோபம் ஏ
0: நீ திருந்தவே.

சித்ரா குரலில் ஒலிக்கும் பாடலின் படம் தேவா.

0: இங்கே வித்வான் ஸ்ரீ சின்ன வெங்கட சுப்பையா கா டோலுவாதன். சங்கீத் பரம்பராமே ஜென்மே வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் கே பிதா ஸ்ரீ ஜாதா கிருஷ்ணய்ய பாகவதர் பாரம்பரிக் பஜன் சம்பிரதாய கே காயக்தே. உன்னோனே அப்னா பிராரம்பிக் சங்கீத் பிரசிக்ஷன் அப்னே தாதா ஜி கே ராமஸ்வாமி பாகவதர் சே பிராப்த கியா. ஆப்னே சேலம் ஸ்ரீ கே கிருஷ்ணமாச்சாரி சே பி சங்கீத் கி சிக்ஷா பிராப்த கி. ஆகே வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் புதுக்கோட்டை சங்கீத் பரம்பரா கே கலைமாமணி திருச்சி ஸ்ரீயார் தாயுமானவன் சே ககன் பிரசிக்ஷன் பிராப்த கியா. வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் 1987 மே ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மே பி ஹை கிரேட் கலாக்கார் கே ரூப் மே ஜுடே. ஆஜ் ஆப் டாப் கிரேட் கலாக்கார் கே ரூப் மே சேவாரத் ஹே. ஆப் பாயே ஹாத் சே மிருதங்கம் பஜானே வாலே ஏக் அனோகே அவர் விசிஷ்ட கலாக்கார் ஹே. ஆப்னே தேஷ் விதேஷ் கே அநேக் சங்கீத் சமாரோஹ் மே சுப்பிரசித்த கலாக்காரோ கே சாத் சங்கத் கி ஹே. ஆப் சங்கீத் சீக்னே மே ருச்சி ரக்னே வாலே சாத்ரோ கோ நா கேவல் மிருதங்கம் அபித்து கடம் கஞ்சிரா அவர் மோர்சிங் ஜெய்சே வாத்தியோ கா பிரசிக்ஷன் பி தே ரஹே ஹே. ஆப்னே ஆகாஷ்வாணி அவர் தூர்தர்ஷன் துவாரா ஆயோஜித் சங்கீத் சம்மேளன் சங்கீத் கே ராஷ்ட்ரீய காரியக்ரம் ஆதி மேம் பி அப்னி பிரஸ்துதியா தேக்கர் ஸ்ரோதாவோ கோ சங்கீத் கா ரசபான் கர்வாயா ஹே. வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் அநேக் புரஸ்காரோ ஏவம் உபாதியோ சே அலங்கிருத் ஹே. இன்மே உல்லேக்னிய ஹே நாதலய சிரோமணி நாததுவீப் ரத்னாகர லய திலகம் ஆதி உபாதியா. ஆஜ் கே லய விநியாசம் மே ஆப்கே சாத் சங்கத் கர் ரஹே ஹே கஞ்சிரா பர் தென்காஷி ஸ்ரீ ஹெச் பரமசிவம் கட்டம் பர் அந்தநல்லூர் ஸ்ரீ ஆர் ரங்கநாதன் அவர் வயலின் பர் துன் தே ரஹே ஹே திருச்சி டாக்டர் ஸ்ரீ ஆர் கோவிந்தராஜன். லீஜியே சுனியே மிஸ்ர ஜாதி திரிபுடதாளம்.
1: நமஸ்கார், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு தி நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் விச் ஃபீச்சர்ஸ் லய விநியாசம். First, a mrudangam recital by Vidwan Selam Shri K. Srinivasan, followed by a dolu recital by Vidwan Shri Chinna Venkata Subbaiya. To begin with, listen to mrudangam rendition of Vidwan Selam Shri K. Srinivasan. Selam K. Srinivasan hails from a traditional family of musicians. His father, Shri Jata Krishnaya Bhagavatar, was a vocalist of the traditional Bhajan Sampradaya. He received initial training in music from his grandfather, Shri G. K. Ramaswamy Bhagavatar, and later from Mridangam Vidwan Selam Shri V. Krishnamachari. Further and advanced training was from Kalaimamani Tiruchi Shri R. Thayumanavan. A staff artist of Akashwani since the year 1990, Selam Shri K. Srinivasan is now a top grade artist of Akashwani Tiruchirappalli. Acclaimed for his unique Pudukkottai style of rendition, Shri K. Srinivasan has accompanied stalwarts of music in concerts and has imbibed and adopted various styles in his rendition. A distinctive left-handed mrudangam artist, he has travelled extensively for his performances, especially for Akashwani Sangeet Sammelan, South Zone Hookups and national programs of music. He is the recipient of several awards and titles. Selam Shri K. Srinivasan also trains young artists in lyre intricacies in mridangam, ghatam, kanjira and morsing. In tonight's program, he is accompanied by Tenkasi Shri H. Paramasivam on the kanjira, Andanallur Shri R. Ranganathan on the ghatam. Violin refrain is by Tiruchi Dr. R. Govindarajan. Selam Shri K. Srinivasan will now play Mr. Jati Triputa Talam.

0: நேரம் 10:59. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
2: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
1: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
2: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
0: ஆம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை akashvani.gov.in என்ற இணையதளத்திலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:00. ஆகாஷவாணி வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகள வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.8 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 3.4 டிகிரி கூடுதல். குறைந்தள வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.3 டிகிரி அதிகம். பதிவான ஈரப்பதம் 80%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38.3 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 3.8 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 3 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 72%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய

0: விவரம் நிகழ்ச்சி நிரல். மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் நாளை 8:00. இனி மற்ற நிகழ்ச்சிகள். அலைவரிசை 1 நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நலவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. இதில் உரிமை குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர் ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், உங்கள் கவனத்திற்கு உலக சுற்றுலா தினம் சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 உலக ஆறுகள் தினம் உரை வழங்குபவர் சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள், 8:30 திரைகானம் ஆகியன இடம்பெறும். 9 இசைப்பெட்டகம், ஈமணி சங்கரசாஸ்திரி அவர்களின் வீணை இசை, கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து மூத்துச்சிதறல். 12:10 சங்கீத சாரல், ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். 2:15 திரை கானம். 2:40 இசைப்பயிற்சி, கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் பாடல், மலையமாருத ராகம் கண்டச்சாபுதாளம், கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3 விடுமுறை விருப்பம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4 சுவரை தேடும் சித்திரங்கள் வானொலி நாடகம். இதில் நடித்திருப்பவர்கள் கே ஐயம்மாள், பி சுமித்ரா தேவி, மரியா சேவியர், மேதோடியஸ், எல் சீதா பாரதி, பி உஷா, பிரான்சிஸ் செல்வசந்தியா, ஏ மேரா ராணி, இ கணேசன், பி டி ஜோதிபாசு, ஜி சங்கீதா, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி அவர்கள், அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. 5 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் பெத்தானியாபுரம் புனித மரியன்னை லூக்கா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல், விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குண்டு ஆர் கலைச்செல்வன் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ். 7:30 உழவர் உலகம். 10 ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா, எஸ் சுப்ரதீப் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by V.C. Pramod. The Election Commission has reiterated that the decision of the Special Intensive Revision SIR of electoral rolls issued for all the states and UTs was taken unanimously. Addressing a press conference in New Delhi, Director General Media Ashish Goyal said that a meeting of the commission was held today where Chief Election Commissioner Gyanesh Kumar and Election Commissioners Dr. Sukhbir Singh Sandhu and Vivek Joshi were present. He said the order for the SIR issued on the 24th of June last year for all the states and UTs, starting with Bihar, was issued with the unanimous approval of the commission.
2: A meeting of the Election Commission of India was held today. The Chief Election Commissioner, Shri Gyanesh Kumar, and Election Commissioners, Dr. Sukhbir Singh Sandhu and Dr. Vivek Joshi, were present in today's Commission meeting. The Commission unanimously took a number of decisions in today's meeting, which are being shared through